அன்ப நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 15 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 22 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பயன் கருதாமல் ஒருவர் செய்த உதவியின் அன்பு நலம் கடலை விட அளப்பரியது ஆகும். குறள் எண் 103, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது.
0: பயன் கருதாமல் ஒருவர் செய்த உதவியின் அன்பு நலம் கடலை விட அளப்பரியது ஆகும். குறள் எண் 103, அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்களை, நமது வானொலியில் இன்று ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, போதை காட்டும் அழிவு பாதை, உரை வழங்க இருக்கின்றார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் வழங்குகின்றார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7 வணக்கம் பரணி, இதில் 7 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதை உரை வழங்குகின்றார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 விளையாட்டு போட்டியின் தினசரி நிகழ்வுகள் நாம் கேட்க இருக்கின்றோம். காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகின்றார் சிவகலை கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்க இருக்கின்றார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனை தொடர்ந்து திரை இசை நாம் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி.

12 மனம் வரும்பதை, 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் கேரளாவின் சின்னக்கால் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட மிக பெரிய பாடம் எது? தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயி நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கின் மகத்துவங்கள் நாம் கேட்கலாம். தொடர்ந்து 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நாம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் காலை 6:10. ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய இளைய தலைமுறையின் சமூக சூழல் நம்மை நிலைகுலைய வைக்கின்றன. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமல்ல அரசியலாரும் அயர்ந்து நிற்கும் ஒரு சிக்கலாக இது வடிவெடுத்துள்ளது. போதைப் பொருள்கள் புது புது வடிவங்களில் புது புது சூழ்நிலைகளில் இளையோரிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. மது புட்டிகளில் மறைவாக விற்பனை செய்வதற்கு வசதியாக இல்லை என்பதால் இப்போது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படுகின்றன. பிற வகை போதைப் பொருள்கள் இனிப்பு மிட்டாய்களாகவும் வேறு வகையிலும் வழங்கப்படுவதால் காவல்துறையினரின் பணியும் கடுமையாகிவிட்டது. ஆசிரியர் பெற்றோர் கவனிப்பிலும் தவறிப்போகும் தந்திர செயல்பாடுகள் அல்லாதோரின் உத்தியாக மாறிவிட்டன. கோடிகள் புரளும் பாதையாக போதைப் பொருள்கள் புது புது அவதாரம் எடுத்து வருகின்றன. ஊடகங்களில் சிறு சிறு எச்சரிக்கைகளை போட்டுவிட்டு பெரும் நடிகர்களின் திரைக்காட்சிகளில் மது கஞ்சா சிகரெட் இடம்பெறும் காட்சிகளை இயல்பான செயல்களைப் போல் அடிக்கடி காட்டுவதும் மக்களின் அடிமனதில் ஒரு தவறான ஈடுபாட்டை விதைத்துவிடும் வாய்ப்பு உள்ளதாக உளவியல் மருத்துவர்கள் கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது. தனக்கு பிடித்த சிறிய திரை பெரிய திரை நடிக நடிகரை பார்வையாளர்களில் பலர் ரசிப்பதோடு பின்பற்றுவதையும் பெருமையாகவும் ஒரு பண்பாடாகவும் நினைக்க தொடங்கிவிட்டனர். இதிலிருந்து எளிய மக்களை மீட்டெடுக்க ஒரு ஊடக கல்வி அறிவு தேவைப்படுகிறது. படம் வேறு நடப்பு வேறு என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் எனும்போது உலக அளவிலான சிக்கலாக இது பேருறு எடுத்திருக்கிறது. சிங்கப்பூர் முதலான கீழே நாடுகள் இதற்கான கடும் தண்டனை சட்டங்களை நடைமுறையில் வைத்துள்ளன. இந்திய அரசும் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு முகமையின் 2026 அறிக்கையை உள்துறை அமைச்சர் புதுதில்லியில் June 26 வெளியிட்டுள்ளதை நாளேடுகள் தெரிவிக்கின்றன. எல்லைப்புற நாடுகளில் இருந்து பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படுவதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. கோடிகளில் பணத்தை ஈட்ட இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்கள் இளையோர் மாணவர்கள் மட்டுமின்றி கவலையும் துன்பமும் சூழ்ந்தோறும் போதைப் பொருளை துயர மறதிக்கும் பணி புறக்கணிப்புக்கும் ஏற்ற மாற்றுப்பாதையாக போதைப் பொருளுடன் தொடர்பு கொள்கின்றனர். மனமயக்கம் இன்பமாக உணரப்படுவதால் ஒரு பிற நடவடிக்கை உருவாகிறது. போதைப் பொருள் பயன்பாடு உள்ளத்தை செயல்படாமல் தடுப்பதோடு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொன்றாக கெடுத்து வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை உணரும் தன்மை இல்லாதது பெரும் அவலமாகும். நடுவன் அரசும் மாநில அரசுகளும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களை இயற்றி செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் வேண்டிய அளவு நன்மை விளையாததற்கு மக்கள் பெரும் காரணமாக அமைகின்றனர். மக்கள் பொறுப்பெடுத்து கொள்ளாத பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு செயலும் முழு வெற்றியை தராது. எனவே ஆசிரியரிடம் மட்டும் அல்லது அரசிடம் மட்டும் இளையோர் சூழலை ஒப்படைத்து விட்டதாக கூறி சமுதாயம் தப்பித்து கொள்ள முடியாது. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கவனத்தை குவிக்க வேண்டும். முதலில் வீட்டில் தொடங்க

0: கூறுவோம். இளையோரை பெற்றோரும் உற்றாரும் கண்காணித்து நல்வழி காட்ட வேண்டும். பிறழ் நடவடிக்கை பற்றிய ஐயம் ஏற்பட்டால் உடன் பழகும் நட்பு வட்டாரத்தையும் கண்காணிக்க வேண்டும். கல்வி நிறுவனம், பணிபுரியும் சூழல் என எல்லாவற்றிலும் மது போதையில்லா நிலையை நல்லோர் ஏற்படுத்த முனைய வேண்டும். சமூக விழிப்புணர்வு இயக்கங்களும் பெருக வேண்டும். போதையில்லா உலகம் உருவாக நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நாம் அனைவரும் முயல்வோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் போதை காட்டும் அழிவு பாதை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக SB பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடல்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் காலை 6:22. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் என்கின்றது சங்கீதத்தின் புத்தகம். நாம் கேட்கலாம் அடுத்ததாக சித்தினேஷ் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் காலை 6:30. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். அல்லாவே எங்களுக்கு போதுமானவன். அவன் அருளை இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்கின்றது நம் திருக்குரான். கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எம்.ஏ. உஸ்மான் அவர்களின் குரலில் பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழக அரசின் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026-27 மூலம் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு மானியங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் முழு பலனையும் விவசாயிகள் பெற தரமான விதைகளை தேர்வு செய்து பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகும். விதையின் முளைப்பு திறன், புறத்தூய்மை, ஈரப்பதம் மற்றும் வீரியத்தை உறுதி செய்ய அரசு விதை பரிசோதனை நிலையங்களில் விதைகளை பரிசோதனை செய்து விதைப்பது சிறந்த மகசூலுக்கு அடித்தளமாக அமையும். விதைக்கப்படும் 100 விதைகளில் எத்தனை விதைகள் ஆரோக்கியமான நாற்றுகளாக முளைக்கும் என்பதை அறிய உதவுகிறது. அதிக முளைப்பு திறன் கொண்ட விதைகள் சீரான பயிர் நிலையை உருவாக்கி இடைவெளி இல்லாத பயிர் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். விதை மாதிரியில் சுத்தமான பயிர் விதைகள் எவ்வளவு உள்ளன என்பதையும், பிற பயிர் விதைகள், களை விதைகள், உடைந்த விதைகள் மற்றும் பிற அசுத்த பொருட்கள் கலந்துள்ளனவா என்பதையும் கண்டறிய முடிகிறது. அதிக புற தூய்மை கொண்ட விதைகள் நல்ல தரத்தை உறுதி செய்கின்றன. விதைகளில் உள்ள ஈரப்பதத்தின் அளவு சேமிப்பு திறனை நிர்ணயிக்கிறது. அதிக ஈரப்பதம் இருந்தால் பூஞ்சை தாக்குதல், பூச்சி தாக்குதல் மற்றும் முளைப்பு திறன் குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். பரிந்துரைக்கப்பட்ட ஈரப்பத அளவில் விதைகளை சேமிப்பது அவற்றின் தரத்தை நீண்ட காலம் பாதுகாக்க உதவுகிறது. விதைகள் பல்வேறு சூழ்நிலைகளிலும் விரைவாகவும் சீராகவும் முளைத்து வலிமையான நாற்றுகளாக வளரக்கூடிய திறனை குறிக்கிறது. அதிக வீரியம் கொண்ட விதைகள் வயலில் சீரான பயிர் நிலையை உருவாக்கி சுற்றுச்சூழல் அழுத்தங்களை தாங்கி நல்ல மகசூலை அளிக்க உதவுகின்றன. தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் சீரான மற்றும் அதிக முளைப்பு கிடைக்கும், ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சி ஏற்படும், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்க உதவும், மகசூலும் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும். விவசாயிகள் தாங்கள் உபயோகிக்கும் விதைகளை விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரியை கொடுத்து 80 ரூபாய் கட்டணம் செலுத்தி விதை பரிசோதனை செய்து விதைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அரப்புமோர் கரைசல் தயாரிக்க 1-2 கிலோ அரப்பு இலைகளை நீருடன் சேர்த்து நன்கு அரைக்க வேண்டும். பின்னர் இதனுடன் 5 லிட்டர் புளித்தமோர் மற்றும் 1 லிட்டர் இளநீர் மற்றும் 500 கிராம் பழக்கழிவுகளிலிருந்து எடுக்கப்பட்ட பழச்சாறு ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கலவையை மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் 1 வார காலத்திற்கு வைத்திருக்க வேண்டும். இந்த 1 வார காலத்தில் நொதிக்க தொடங்கிவிடும். இந்த நொதித்த கரைசலை அரப்புமோர் கரைசலாகும். 1 லிட்டர் அரப்புமோர் கரைசலுடன் 10 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்க வேண்டும். அரப்புமோர் கரைசல் தெளிப்பதால் பூச்சிகள் தாக்குதல் இருக்காது. அரப்புமோர் கரைசலை பூ பிடிக்கும் பருவத்தில் தெளிப்பதால் அதிகமான பூக்கள் பூக்கும். அரப்புமோர் கரைசலில் ஜிப்ரலிக் அமை

0: நிலம் என்ற வளர்ச்சி ஊக்கி உள்ளதால் பயிர்கள் குறைந்த காலத்தில் நன்கு வளர்ச்சியடைந்து அதிக விளைச்சல் மற்றும் மகசூல் கிடைக்கும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாச மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 74 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 11 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 31% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 33 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 32 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 44 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சம்

0: குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேர்கள் இதுவரை உள்ளவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணை பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2வது கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3வது கட்டமாக July 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5வது ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.

0: மதிப்பு கூடுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
1: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயா மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா ஆயிருக்கு.
3: பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்க வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமா போயிட்டு இருக்கு.
4: நாங்க வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைம் ரேட் இருக்கு, ஒரு சில டைம் ரேட் இருக்காது. இப்ப வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டு பிக்ஸடா போயிட்டு இருக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரேவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி NLC முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன.

0: அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன், டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55. விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
2: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
5: நான் பேராசிரியர் சுதாகர் சிவசுப்பிரமணியம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றிட்டு வரேன். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 கோடி வருஷம். மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மார்த்தாண்டம் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு எல்லை வரை அது போகுது. ஏன்னா இன்னொரு மலைத்தொடர் இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர், மதுரை பக்கத்துலேருந்து ஆரம்பித்து வடக்கு நோக்கி அது நீண்டு போகுது. இந்த ரெண்டு மலைத்தொடருக்கும் இடையில் இருக்கிற பகுதி தான் இந்த தமிழ்நாடு. இந்த ரெண்டு பகுதியும் நம்மளுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்குது. அங்கிருந்தான் நிறையா அருவிகள் தோன்றுது, நல்ல நிறைய மழை பொழியறதுக்கும் இந்த மலை இதுதான் காரணம். இப்போ தாமிரபரணி ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மேலே இருக்குது, பூங்குளம்னு பேர். அங்கே ஒரு வாட்டி போயிருந்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரிய அளவில் அந்த பகுதியில் நான் போகும்போது மழை இல்லை, ஆனால் என்ன ஆகுதுன்னா மேகங்கள் எங்களெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தது. மேகங்கள் அப்படி வரும், நம்மளை அப்படியே கிராஸ் பண்ணி போகும், ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது அந்த நேரத்தில். அது மாதிரி இருக்கும் மேகங்கள் நம்மளை கிராஸ் பண்ணி போன பிறகு பார்த்தீங்கன்னா தலைமுடி, அந்த புருவம், இங்கெல்லாம் நீர்த்திவலைகளை வந்து கோர்த்துக்கும், அதை தட்டி விடணும் அப்படி இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுது. ஸோ மேகங்கள் இந்த மலையை அப்படியே தடவிக்கிட்டு போகுது, மேகங்களில் இருக்கிற நீர்த்திவலைகள் அந்த பாறையில் ஒட்டிக்குது, பாறையில் ஒட்டின அந்த நீர்த்திவைகள் கசிஞ்சு கசிஞ்சு ஒரு இடத்துக்கு வந்து சேருது. பெரிய ஒரு லேண்டு, ஏன்னா சுற்றி மலைகள், அங்கே கசிஞ்ச நீரெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேருது, அது அங்கேருந்து ஓடி வர ஆரம்பிக்குது. அதுதான் தாமிரபரணி. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை அதை சார்ந்த இடங்கள் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், இந்த மாதிரி ஊர் சுற்றி மக்கள் வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வள்ளியூரை தாண்டி சாத்தாங்குளம் வரைக்கும், வடக்கு விருதுநகர் வரைக்கும் மக்கள் வாழ்கிறதுக்கு இந்த தாமிரபரணி ரொம்பவும் உதவியாக இருக்குது. இந்த தாமிரபரணியை தர்றது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதனால் மலையும் மலை சார்ந்த இடத்தையும் ரொம்பவும் அக்கறையாக நம்ம பாதுகாக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது பார்த்தீங்கன்னா, ரோடை வருஷம் வருஷம் போடுவாங்க, வருஷம் வருஷம் அந்த ரோடை என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மேலே ரோட்டோட உயரம் கூடிக்கிட்டே இருக்கும். ரோடு எப்படி போடுறாங்க, ஜல்லி வேணும், ஜல்லி எங்கேருந்து வருது, பாறைகளும் மலைகளும் உடைச்சி தான் ஜல்லி பண்ணணும். இதோட இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிடணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ரெட்டியார்பட்டி போங்க. ரெட்டியார்பட்டியில் ரெண்டு பெரிய ரோடு இருக்குது, ஒன்று இந்த இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து ரெட்டியார்பட்டி போகிற மாதிரி ஒரு ரோடு இருக்குது, இன்னொன்று பாளையங்கோட்டையிலேருந்து ரெட்டியார்பட்டி வர்ற ரோடு இருக்குது. அந்த பாளையங்கோட்டையிலேருந்து ரெட்டியார்பட்டி வர்ற ரோடு நம்ம பைபாஸில் போய் சேரும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டே வாங்க, பழைய வீடுகள், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள் பெரும்பாலும் ரோடால் மூழ்கப்பட்டு உள்ளது. வீடை வந்து குனிஞ்சு தான் பார்க்கணும், கீழே தான் இருக்கும் வீடு. ஸோ இது வந்து கடந்த ஒரு 50 வருஷத்தில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். தேவையில்லாமல் மலைகளை உடச்சி அந்த கற்களை கொண்டு வந்து குவிச்சு குடியிருப்பு பகுதிகளை மூடுகடிச்சு இது மாதிரி பண்ணாமல் ரோடுகளை வந்து கரெக்டாக பண்ணணும். பண்ணாச்சுன்னா நிறையா லாபம் இருக்குது, அங்கங்கே தண்ணி கெட்டி கிடக்காது. அது போக இவ்வளவு பழமையான 6.5 கோடி வருஷம் பழமையான

0: மலைகள் காப்பாற்றப்படும், மக்கள் வாழ்வுக்கு இது ரொம்பவும் வசதியாக இருக்கும். அப்புறம் சமீபத்தில் ஜப்பான் போயிருந்தேன். போகும்போது ஒரு விஷயத்த கவனித்தேன், பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்ட் சைஸில் தான் தராங்க. இப்போ நம்ம டவுன் பஸ்ஸில் ஏறணும்னா கண்டக்டர் ஒரு டிக்கெட் தருவார்ல, அந்த டிக்கெட் எவ்வளோ சைஸ் இருக்கும், ஒரு விசிட்டிங் கார்ட் சைஸில் தான் தராரு. இதே மாதிரி தான் எல்லா பஸ் டிக்கெட்டும் தராங்க, ஏன்னா விமான டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக அடித்து தராங்க. ஸோ இதனால் அந்த நாடுக்கு எவ்வளோ பெரிய லாபம் பாருங்கள், பல 1000 கிலோ எடையுள்ள பேப்பர்கள் வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத தவிர்க்கப்படுது. அல்லது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலான்னா அந்த டிஜிட்டல் மெத்தடில் கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா ஏன்னா பேப்பர் பயன்படுத்துறது குறைக்கப்படும், பெரிய அளவில் தாவரங்களை பாதுகாக்க முடியும், மரங்கள் வெட்டப்படுறத குறைக்க முடியும். தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நெருளி 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான பற்பல தகவல்களை அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில தான் நாம இணையிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய பாதையில் நம்மளை வழி நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் எங்களுக்காக தர காத்துட்ருக்கீங்க?
3: வணக்கம். இன்று நாம் பல்வேறு வகையான கூட்டுறவு வங்கிகள், அவற்றை யார் நிர்வகிப்பது, அதற்கு அலுவலகங்கள் எங்கெங்கே இருக்கின்றன, என்ன வகை கடன் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி பொதுவாக பேச இருக்கிறேன். காரணம், இந்தியாவின் கூட்டுறவுத்துறை, கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு பயிற்சிகள் மிக பிரமாண்டமான துறையாக வளர்ந்துள்ளது. அதில் தமிழ்நாட்டிலே கூட்டுறவு கிராம கூட்டுறவு வங்கிகளிலே தொடங்கி மாநில கூட்டுறவு வங்கி, விவசாயிகளுக்கான கூட்டுறவு வங்கி, தொழில்களுக்கான கூட்டுறவு வங்கி, பல்வேறு வகையான கூட்டுறவு சங்கங்கள், வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் என்று பிரமாண்டமாக வளர்ந்து மக்கள் நம்புகிற பெரிய வங்கியாகவும் பல கோடி மக்களுக்கு பயனுள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை விளங்குகிறது. அதில் இன்று கூட்டுறவு வங்கிகளை பற்றி சின்னஞ்சிறு கிராமங்களில் இருக்கிற அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சேர்ந்து நடத்துகிற கிராம கூட்டுறவு கடன் வசதி கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு வங்கி, நில அடமான கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி, அதனுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கிற கிளைகள், தமிழ்நாடு முழுவதற்குமான தலைமை கூட்டுறவு வங்கி, தொழிலுக்கு தேவையான கடன்களை கொடுப்பதற்காகவே டாய்கோ வங்கி, இப்படி என்று இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு வங்கிகளுமே கடனுதவியை கொடுக்கின்றன. இப்போ வீடு கட்டுவோர் கூட்டுறவு சங்கம், அதை தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் ஃபெடரேஷன் இயக்குகிறது. அந்த மாநில கூட்டுறவு வங்கிகள், வீட்டு வசதி வங்கிகள் வீடு கட்டுவதற்கு மட்டுமே கடன் கொடுக்கும். நிறைய வீடுகள் கிராமப்புறங்களிலே கட்டப்பட்டதற்கும் சரியாக அவர்களை போய் அந்த உதவிகள் சேர்ந்ததற்கும் இந்த கூட்டுறவு கிராமங்களில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் தான் முதன்மையானவை. எனவே கூட்டுறவு சங்கங்கள் பலர் இணைந்து சங்கமாக அதற்குரிய அலுவலகத்திலே பதிவு செய்து அவர்கள் மத்திய மாநில அரசு உதவிகளை பெறுவது கூட்டுறவு சங்கங்கள். வங்கிகள் மக்களும் இணைந்து நடத்துவார்கள், அரசாங்கமே நிர்வகித்தும் அரசாங்கமே அதற்கு முதலீடுகள் போட்டு அதை தொடங்கி அதன் பிறகு பலர் அதிலே பங்குகள் பெறலாம், டெபாசிட் போடலாம், வங்கி கணக்கு தொடங்கலாம், கடனுதவி பெறலாம். எனவே பொத்தாம் பொதுவாக மொத்த கூட்டுறவு வங்கிகளுமே இன்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்திற்கு கடன் வேண்டுமா, ஒரு மகளிர் சுய உதவி தொடங்குவதற்கு கடன் வேண்டுமா, வீடு கட்டுவதற்கு கடன் வேண்டுமா, கல்வி கடன் வேண்டுமா, தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு ஆதிராவத டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு மைனாரிட்டிஸ்

0: அதாவது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் கூட்டுறவு மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் என்று இருக்கின்ற கழகங்களுக்கெல்லாம் கடனுதவியை முன்னால் தருவது அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட கூட்டுறவு வங்கிகளும் அவர்களுடைய கிளைகளும் தான். எனவே இந்த கடன்களை பற்றி பேச வேண்டுமானால் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியே வைத்திருக்கிறார்கள். சின்னஞ்சிறு கடன்கள், மகளிருக்கான கடன்கள், கிராமங்களிலே அல்லது நகர்ப்புறங்களிலே சாலையோரங்களிலே கடை வைத்திருக்கிற மைக்ரோ சின்னஞ்சிறு வியாபாரிகள் தொடங்கி மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டுவதற்கு வரை பெரிய 10 மாடி 20 மாடி கட்டடங்கள் கட்டப்பட்டு விற்பனை செய்வதற்கு ரியல் எஸ்டேட்டுகள் வரை பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு கட்டப்படுகிற மருத்துவமனைகள், ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள், ஐடி கம்பெனிகள் வைத்திருக்கக்கூடிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டுவதற்கு கூட நமது கூட்டுற வங்கிகளே கடனுதவி தரப்படுகிறது. குறைந்த வட்டியிலே அந்தந்த பகுதியிலே வசிப்பவர்களுக்கு கடனுதவி கொடுக்கப்படுகிறது. ஒருவர் கடன் பெறுகிறார், அவரால் கட்ட இயலவில்லை, அடுத்தடுத்து வருகிற அந்த மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய நிதியை பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த கடனை கொஞ்சம் குறைப்பதும் அல்லது அதற்குரிய வட்டியை கட்டுவதும், சின்னஞ்சிறு விவசாயிகளாக இருந்தால் அவருடைய முழு கடனையும் ரத்து செய்வதும் கடந்த 50 ஆண்டு காலமாக நடந்து வருகிறது. எனவே அந்த
1: நன்றி சார், கூட்டுறவு வங்கிகள் பற்றின தகவல்களை கொஞ்சம் விரிவாக எங்களுக்காக கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். நேர்களே, உங்களுக்கு தொழில் சார்ந்த சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தவோ இல்லை புதிய தொழில் துவங்கணும், அதுக்கான ஆலோசனைகள் வேணும், அதுக்கான கடனுதவி குறித்த தகவல்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் அழைக்கலாம். 0462256133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். 944-33-60-794. இன்னும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க தினமும் காலையில் ஒலிபரப்பாகும் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. இப்போ நாம கேட்கலாம் பாடல், சிங்கம் திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கேட்டுடலாம் வாங்க.
2: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களே, நாம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறோம். இன்னைக்கு சில பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா, தாழையூத்து மின் நிலையத்திலையும் தச்சநல்லூர் துணை மின் நிலையத்திலையும் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அதனால் காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பாதுகாப்பு கருதி மின் விநியோகம் நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது மானூர் வட்டம், தாழையூத்து, சேதுராயன் புது, ராஜவல்லிபுரம், ரஸ்தா, தச்சநல்லூர், தென்களம்புதூர், நாஞ்சான்குளம், மதவக்குறிச்சி இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களும், அப்புறம் தச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய நல்மெய்ப்பன் நகர், பாலாஜி அவென்யூ, மதுரை ரோடு, திலக் நகர் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி மின் விநியோகம் இருக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி எல்லா வேலைகளையும் முன்கூட்டியே செஞ்சுருங்க. பிற்பகல் 2 மணி அளவில் தான் மின் விநியோகம் மறுபடியும் வரும். நேர்களை ஒலிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்தநாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே 1000கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10 தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600 மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின் போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்கி

தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்லை நேரம் காலை 7:26. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழை அமுதை நிகழ்ச்சிக்காக உரை வழங்க இருக்கின்றார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: தமிழே அமுதி. தமிழிலே எத்தனையோ சுவைகளை நினைத்து நினைத்து கேட்டு கேட்டு படித்து படித்து மகிழலாம். அதிலே முதலிலே வருகின்ற சுவை நகைச்சுவை. தொல்காப்பியர் நகைத்தான் முதலிலே காட்டுகிறார். என்பகை மெய்ப்பாடுகளும் தொல்காப்பியர் காட்டும் முதல் சுவை இது. உள்ளத்தில் உவகை அரும்பும் பொழுது உதட்டிலே நகை மலர் பூக்கிறது. நகையை சிரிப்பு என்றும் கூறுவர். சிரித்து மகிழ்வதை குறித்தாலும் இந்நாளில் அணிகன்களை நகை என்ற பெயரால் கூறுகிறார்கள். நகையை கண்டாலே பெண்களுக்கு நகைதானே. நகை என்னும் சொல் நம் பண்டை தமிழ் இலக்கியங்களில் மிகுதியாக காணப்படுகிறது. நகைத்து மகிழத் தெரியாதவர்களுக்கு பகலும் கூட இருளாகத்தான் பயன்படாமல் போகும் என்பார் வள்ளுவர். நகையுணர்வு என்ற ஒன்று இல்லாவிட்டால் நான் என்றோ இறந்திருப்பேன் என்பார் காந்தியடிகள். நகைத்தல் பல திறத்தன. உதடுகள் பிரியாமல் புன்னகைத்தல், அளவாக சிரித்தல், ஆர்ப்பரித்து சிரித்தல் என நகை விரியும். ழ சிறப்புழகரம் ஆகிய மூன்றுமே இந்த பாடலிலே முன்னோக்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அழகின் சிரிப்பிலே இயற்கை அழகை பாடினாலும் இடையிடையே நகைச்சுவை விதைகளையும் தூவிச் செல்கிறார் பாரதிதாசன். நகை நயம் ததும்பும் இந்த பாடலிலே ஒரு நகைச்சித்திரமே கதையாயொழிர்கிறது. மரக்கிளையிலே பாம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது. குரங்கின் கண்களுக்கு அது மரத்தின் விழிதாக தெரிகிறது. ஏ விழுதுதானே, அதனை பற்றி பிடித்து மரத்தின் மேலே ஏறி சென்று விடலாமே என்று எண்ணுகிறது. அதனை பற்றி பிடித்து மரத்தின் மேலே செல்ல எண்ணுகிறது. தான் தொட்டது பாம்பு என்று தெரிந்தவுடன் பதறிப்போய் கிடைதொரும் தாவுகிறது. விழுதென்று பாம்பை தொட்டு விட்டது. அவ்வாறு தொட்டுவிட்டதால் விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததைப் போல் என்று ஒரு அருமையான ஓமையை சொல்லுகிறார். கிடைதொரும் தாவுகிறது, பயத்திலே தாவுகிறது. உச்சிக்கிளை சென்றவுடன் கீழே பார்க்கிறது. இப்போதும் அதே பதற்றம். ஏன் தெரியுமா? அதன் கண்களுக்கு தன் உடலின் கீழே தொங்கும் வாலும் பாம்பாக தெரிந்ததாகான். அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். இங்கே பாம்பை பார்த்து பதறிய குரங்கிற்கு தன் வாலும் பாம்பாக தெரிகிறது. குரங்கிற்கோ அச்சம், பயம். அச்செயலை பார்க்கின்றவர்களுக்கோ குரங்கின் மடமையை எண்ணி சிரிப்பு. ஒன்றை மற்றொன்றாக எண்ணி மயங்கும் மடமையால் வந்த சிரிப்பு இது. குரங்கின் அச்ச உணர்வை காட்டி நகையை வருவிக்கும் திறம் சிறப்பானது. குரங்கின் உள் நிகழ்ந்தது அச்சமென்றாலும் பார்ப்போரின் கண்கள் வாயிலாக உதட்டில் நகை மலர்கள் மலர்ந்ததால் இதனையும் நகைச்சுவையாக கொள்ளுதலிலே தவறில்லை என்று நாம் எண்ணலாம். இப்படி எல்லா உணர்வுகளையும் தருகின்ற பாடல் தமிழிலே அமுதாக இனித்து கிடக்கின்றன. தினமும் அதை பார்ப்போம். வணக்கம்.
1: நன்றி சார். தமிழை அமுதே நிகழ்ச்சிக்காக உரை வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க

0: டெல்லி நேரம் காலை 7:35. வணக்கம் பெருணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் ஆங்கிலம் அறிவம் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க இருக்கிறோம். நமக்காக சில தகவல்களை ஆங்கிலத்தில் கற்றுத்தரதுக்கு தயாராக இருக்கிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் லிஸ்னர்ஸ். ஆங்கிலம் அறிவம் நிகழ்ச்சிக்கு நெல்லை பண்பலை நேயர்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லது இன்றும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நான் முதலாவது சில வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். நம் அன்றாட வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் மிகவும் எளிதாக இருக்கும் என்று இந்த வக்கபுலரி பிரிவில் சேர்த்து வைத்திருக்கிறேன். அது அந்த வரிகளுக்கு மெருகூட்டக்கூடிய வார்த்தைகள். முதல் வார்த்தை வாட்டவர். எல்லாம் ஒன்று போல் இருப்பதால் சற்று எளிது என்பதற்காக எவர் எவர் எவர் முடிவதற்குரிய வார்த்தைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாட்டவர், வென்எவர், வேர் எவர், ஹவ்எவர். Whatever, எது வென்றாலும், என்ன வேண்டுமானால், whatever you need, you may ask. நீ என்ன வேணாலும் கேட்கலாம். Whatever என்றால் என்ன வேண்டுமானாலும், எது வேண்டுமானாலும். Whatever you say, நீ என்ன வேணாலும் சொல்லு. I won't accept. நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்ப்பா. Whatever you say, I won't accept. I won't believe it. அப்படிலாம் பேசுவாங்க. நான் சம்மதிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேங்கிறதுக்கு இந்த வாட்டவர்ங்கிற வார்த்தை பயன்படும். அடுத்தபடியாக வென்எவர், எப்போதெல்லாம், எப்போது வேண்டுமானாலும். வென்எவர் யூ வாண்ட் டு கம் டு யூ வாண்ட் டு கம் டு அவர் ஹோம். அதான் நீ எப்பெல்லாம் நீ எனக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு விரும்புறியோ, யூ ஆர் வெல்கம். எப்பொழுது வேண்டும் என்றாலும், அதாவது வென்னவர் என்ற வார்த்தைக்கு எப்பொழுது வேண்டும் என்றாலும், எப்பொழுது வேணுமானாலும் என்று பொருள்படுவதை நான் அந்த வரியில் சொல்கிறேன். மூன்றாவது வேறவர், WHERE. எல்லாத்துலயுமே வென் முதலாவது வாட், அப்புறம் வென், அப்புறம் வேர், அந்த மாதிரிதான் வருது. வென்னவர், எப்பொழுது என்றாலும், எப்பொழுது வேண்டுமானாலும். சாரி, வேறவர், வேறவர் வந்து எங்கே வேண்டுமானாலும். Wherever you go, I will come with you. நீ எங்க வேணாலும் போ, நான் உங்கட வருவேன். Wherever you go, I will come with you. நாலாவது however, he is very tired. அவர் மிக சோர்வா இருக்காரு. However, he finished the work. பார்த்தீங்களா? அப்படி இந்த நாலு வார்த்தை. அது எவ்வாறாயினும், எப்படி வேணாலும், அவர் எவ்வளவு சோர்வா இருந்த பொழுதிலும், அதுல எவ்வாறாயினும், எப்படி வேணாலும், ஆனால்ங்கிற அர்த்தமும் அதுல வரலாம். இதுதான் அந்த நாலு வார்த்தை. அடுத்தபடியாக நான் என்ன பகிரலாம்னு நினைக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில பேசக்கூடிய சரியில்லாத வாக்கியம் அதுக்கு சரியானது வாக்கியங்கிற மாதிரி, இன்கரெக்ட் சென்டென்ஸ், கரெக்ட் சென்டென்ஸ். இந்த பெரியவர் ஒருத்தர் பேசுறாரு, த ஓல்டு மேன் செட். பாருங்க, சரியில்லாத ஒரு வரியை சொல்றாரு. மை டாட்டர் இன் லாஸ் ஆர் ஒர்க்கிங் இன் த கார்டன். சரியில்லாத வரி. மை டாட்டர் இன் லாஸ், இதுல தவறு எது தெரியுமா? டாக்டர் இன் லாஸ் சொல்லக்கூடாது, டாக்டர்ஸ் இன் லா. எனது மருமகள் தோட்ட மருமக்கள், இரண்டு மருமக்கள் இருக்கிறார் போல இருக்க, அது மாதிரி அது அது பன்மை உள்ள வார்த்தையை சொல்லுகிறார் அவர். மை டாக்டர்ஸ் இன் லா தான் சொல்ல வேண்டும், மை டாக்டர் இன் லாஸ் என்று சொல்லக்கூடாது. இந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தபடியாக இன்னொரு வரி சொல்லுகிறேன், அது சற்று நகைப்பிற்குரியது. ஹஸ்பண்ட் சொல்றாரு மனைவியை பாராட்டுறதுக்காக,

0: ஹஸ்பண்ட் செட்டு தவறான ஒரு வரியை சொல்றாரு பாருங்க. மை ஹஸ்பண்ட் செட்டு, ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு பாருங்க, மை ஒய்ஃப் இஸ் எ வெரி குட் குக்கர், மை ஒய்ஃப் இஸ் எ வெரி குட் குக்கர், நல்லா சமைக்கிறாங்கிறதுக்கு பாராட்டுறதுக்கு இந்த வரியை சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்ன வரி தப்பு. குக்கருங்கிற வார்த்தை வந்து அது ப்ரெஷர் குக்கர், ஒரு சாதனத்தை குறிக்கக்கூடியது. குக்கர் என்று சொல்லக்கூடாது. மை ஒய்ஃப் இஸ் எ வெரி குட் குக் என்றுதான் சொல்ல வேண்டும். சமைப்பவர்களை குக்கர் என்று சொல்லக்கூடாது. குக்கர் என்றால் அந்த சமைக்கும் ப்ரெஷர் குக்கரை கொண்டு போய் செல்லு சொல்லிவிடும், அதனால் அது தவறாகிவிடும். ஆனால் குக் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதில் அவர் நல்ல வேலை அது தவறாக இருப்பது என்று கவனித்து விட்டார். அடுத்தபடியாக இன்னொரு வார்த்தை, இன்னொரு வரியை கவனியுங்கள். சேகர் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி, சேகர் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி, சேகர் வேகமா ஓடுறானா, இதுல ஃபாஸ்ட்லி தப்புங்க. சேகர் ரன்ஸ் ஃபாஸ்ட்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் குயிக்லி ஸ்லோலி சொல்றான், ஆனா ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சேகர் ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு நான் ஏன் அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஃபாஸ்ட் குயிக் இதெல்லாம் எல்லாம் நமக்கு எல்லாம் பாமர் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனால சேகர் ரன்ஸ் ஃபாஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் ஃபாஸ்ட்லி என்று சொல்லிவிடக்கூடாது. ஆனால் குயிக்லி ஸ்லோலி சொல்லலாம், குயிக்லி வேகமாக, ஸ்லோலி மெதுவாக. அடுத்தபடியாக மை ஃபாதர் இஸ் ஏ ஆனஸ்ட் மேன் சொல்லக்கூடாது. ஏ ஏ என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. மை ஃபாதர் என்ற வார்த்தை என்று சொல்ல வேண்டும். எனது தந்தை ஒரு நேர்மையான மனிதர், எனது தந்தை ஒரு நேர்மையான மனிதர். அப்படிதான் ஐ ஏட் அன் ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தையில ஐ ஏட் ஏ ஆப்பிள் என்று சொல்லக்கூடாது. ஐ ஏட் அன் ஆப்பிள் தான் சொல்ல வேணும். ஏ என்று சொன்னால் அது தவறாகிவிடும். இப்படி சில இன்கரெக்ட் சென்டென்ஸ், கரெக்ட் சென்டென்ஸ் இருக்கிறது. அதை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் இரண்டு ப்ராவர்ப் சொல்லலாம் என்று இருக்கிறேன். Never bite the hand that feeds you. Never bite the hand that feeds you. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அதுதான் இந்த பழமொழி. அடுத்தபடியாக இன்னொன்று இருக்கு பாருங்க. The proof of the pudding is in the eating. The proof of the pudding is in the eating. உருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை அவதானித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.
1: நன்றி சார், சிறப்பான தகவல்களை ஆங்கிலம் மூலமாக எங்களுக்காக கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. நன்றி. ஆங்கிலத்தில் அனைவரும் பேச முடியும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆங்கில அறிவோம் நிகழ்ச்சி நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் வலம் வந்துட்டுருக்குது. நீங்களும் உங்களுடைய எளிமையான ஆங்கில வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு பகிர முடியும். அப்படி ஒரு சூப்பரான பாடலை தான் அடுத்ததான் நம்ம கேட்க போகிறோம். மதராசப்பட்டினம் திரைப்படத்துலேருந்து கேட்டுட்டு வாங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நெல்லி வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேரம் காலை 7:48. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 28 ரூபாய், கத்திரிக்காய் 56 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 16 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், காராமணி 38 ரூபாய், கோவைக்காய் 65 ரூபாய், தேங்காய் 46 ரூபாய்க்கு கிலோ விற்கிறாங்க. இஞ்சி 220 ரூபாய், மாங்காய் 16 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 68 ரூபாய், சௌசௌ 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியாக 220 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 30 ரூபாய், ஆப்பிள் 220 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய்.

மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், திராட்சை பன்னீர் 110 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லை தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. தொடர்ந்து கேட்கலாம் பாடல் அமரன் 2-3 படத்திலிருந்து.

எப்படி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

நெர்லி, நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை தான் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கமும் அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறாங்க வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது தத்து கொடுப்பது, தத்து எடுப்பது, அதை பற்றிய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தத்து கொடுப்பது, தத்து எடுப்பது என்பது ஒரு காலத்தில் சாதாரண ஒரு நடைமுறையாகவும் வாய்மொழியாகவும் நடைபெற்று வந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. இவைகள் அனைத்தும் மிகவும் சட்ட சிக்கல்கள் நிறைந்தது. சரியான முறையில் தத்து கொடுக்கப்படாமலும் சரியான முறையில் தத்து எடுக்கப்படாமலும் இருப்பது சட்டத்தவறு ஆகும். பின்னாளில் பிரச்சனைகள் என்று வரப்போகும் பொழுது, அதை சந்திக்கும் பொழுது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பல்வேறு மக்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஆகவே குழந்தைகளை தத்தெடுப்பதுக்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் சட்டபூர்வமான செயலாக்கத்தை அதில் செய்ய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி சில விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். மாற்றாந்தாயின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப் மதர், மாற்றாந்தாய் ஸ்டெப் மதர், தமக்கு மற்றொரு கணவன் மூலம் பிறந்த மகனை தத்து கொடுப்பது செல்லாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது. ஆகவே மாற்றாந்தாய் தமக்கு மற்றொரு கணவன் மூலம் பிறந்த மகனை தத்து கொடுக்க கூடாது. இப்போ ஒரு குழந்தை வந்து பித்து நிலைமையில் இருக்குது. பித்து நிலைமைங்கிறது வந்து நிறைய வகையான பித்து நிலைமைகள் இருக்கிறது. அன்சவுண்ட் மைண்டுன்னு நம்ம கூட சொல்லலாம். அந்த மாதிரி பித்து நிலைமையில் உள்ள குழந்தைகளை கூட தத்து எடுக்கலாம், தடை ஏதும் கிடையாது. சட்டம் அதை ஊக்குவிக்கிறது. ஒரு குழந்தை புத்திசாலி தினம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த

0: குழந்தையே ஒருத்தங்க பாதுகாவலராக இருந்து தத்தெடுத்தாங்க அப்படின்னா அதனை சட்டம் ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர்கள், டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவோம், மூன்றாம் பாலினத்தவர்கள் இவர்களும் தத்தெடுக்கலாம். சமீபத்தில் அக்காய் பத்மசாலி வாசு என்ற மூன்றாம் பாலின தம்பதியர் முதலாக சட்டப்படி 3.5 வயது ஆண் குழந்தையை தத்தெடுத்துள்ளனர். மூன்றாம் பாலினத்தவருக்கு இயற்கையாகவே குழந்தை பெறும் பாக்கியம் கிடையாது. ஆகவே அவர்கள் இறப்புக்கு பின்னர் அவர்களது சொத்துக்கள் பரம்பரை பந்தம் நிலைத்திட ஒரு குழந்தையை தத்தெடுப்பு செய்வதுதான் அவர்களுக்கு சிறந்த வழியாகும். ஏனால் அவங்களால் குழந்தையை பெயரு பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவங்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக ஒரு குழந்தையை தத்தெடுப்பதன் மூலம் அவங்க வந்து தங்களுடைய சந்ததி, அதாவது தன்னுடைய சந்ததியை தொடர்ந்து கொண்டு இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அதில் வந்து விடுகிறது. திருமணம் ஆகாத ஒரு ஆணுக்கு ஒரு பெண் குழந்தையை தத்து கொடுத்தல் கூடாது என்று சொல்கிறது. திருமணமாகாத ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுப்பதில் தடை ஏதும் இல்லை. திருமணமாகாத ஒரு ஆணுக்கு ஒரு பெண் குழந்தையை தத்து கொடுத்தல் ஆகாதுன்னு சொல்லுது, ஆனால் திருமணமாகாத ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுப்பது தடை ஏதும் இல்லை என்று சொல்கிறது. 7 வயது நிரம்பிய ஒரு குழந்தைக்கு தான் தத்துப்போவது குறித்து முடிவெடுக்கும் உரிமையும் உண்டு. அதுபோன்று வெளிநாட்டினர் நமது நாட்டிலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்க எந்த தடையும் கிடையாது. ஒரு தம்பதியர் வந்து 4 குழந்தைகள் வரை தத்தெடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. 4 குழந்தைகள் வரை ஒரு தம்பதி வந்து தடை எடுக்கலாம். இந்த தத்தெடுத்தல் குறித்த சில சட்ட விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்து மகவேற்புகள் மற்றும் வாழ்க்கை பொருளுதவி சட்டம் 1956, த ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956, இதில் பிரிவு 5 உட்பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டத்தின் நோக்கத்திற்கு பின்னர் இந்து ஒருவரால் அல்லது இந்து ஒருவருக்கு செய்யப்படும் மகவேற்பு இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள வகையங்களுக்கு உட்பட்டவாறு இல்லாமல் வேறு வகையில் செய்யப்படுதல் ஆகாது. அவ்வாறு செய்தால் அந்த மகவேற்பு இல்லா நிலையது ஆகும் என்று கூறியுள்ளது. ஆகவே மகவேற்பு அல்லது சுவீகாரம் அல்லது தத்தெடுப்பு என்பது இந்த சட்டத்தில் கூறியுள்ளவாறு போன்றே இருக்க வேண்டும். அதற்கு விரோதமாக எந்த செயலும் செய்துவிடக்கூடாது. ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கான நிபந்தனைகள்னு சொல்ல வச்சிருக்கிறாங்க. இந்து மகவேற்புகள் மற்றும் வாழ்க்கை பொருளுதவி சட்டம் 1956 பிரிவு 6 மகவேற்பிற்கான, அதாவது தத்தெடுப்பதற்கான சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. அதன்படி முதலாவதாக தத்தெடுப்பவர் தத்தெடுப்பதற்கான திறனையும் உரிமையும் உடையவராக இருக்க வேண்டும். அதாவது உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் இதை செய்யக்கூடிய தகுதி உள்ளவராக இருக்கணும், சவுண்ட் மைண்ட் இருக்க வேண்டும். 2வதாக தத்து கொடுப்பவர் தத்து கொடுப்பதற்கான உரிமையை கொண்டவராக இருக்க வேண்டும். இன்னொரு பொருளை கொண்டு தத்து கொடுக்க முடியாது, தனக்கு பிறந்த பிள்ளையை மட்டும்தான் தத்து கொடுக்க முடியும். 3வதாக தத்தெடுப்பவர் தத்தெடுப்பதற்கான ஏற்கனவே சொன்ன தகுதிகளை கொண்டவராக இருக்க வேண்டும். அதாவது தத்தெடுப்பவர் வந்து அது எதுக்காக இதை திரும்பி சொல்கிறாங்கன்னா, அதில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் பொதிந்திருக்கிறது என்பதால் தான் இந்த விஷயத்தை திரும்பி சொல்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை இருவருமே இறந்து போயிருக்கும் நிலையில் அல்லது குழந்தையின் பெற்றோர்கள் இருவரும் சீர்மனம் இல்லாதவர்கள், அத பைத்தியம் ஆகிவிட்டார்கள் என்று தகுதி வாய்ந்த நீதிமன்றம் விளம்புகை செய்திருந்தால், டிக்ளரேஷன் பண்ணியிருந்தால், அந்த குழந்தையின் பாதுகாவலர் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்றே அந்த ஆதரவற்ற குழந்தையை பிற நபருக்கு தத்து கொடுக்க முடியும், நேரடியாக கொடுத்து விட முடியாது. நமது அரசு தத்தெடுக்க வசதியாக காரா என்ற இணையதளம், CARA, அதாவது சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறத ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது மிகவும் பாதுகாப்பானது. தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்கள் தங்கள் விண்ணப்பத்தை இதில் பதிவு செய்ய வேண்டும். தங்கள் விரும்பும் குழந்தையை இந்த இணையதளம் மூலம் பெற முடியும். தத்தெடுப்பு என்பது காலகாலமாக இருந்த போதிலும் நவீன உலகத்தில் அனைத்தும் கணினிமயமான இந்த சூழ்நிலையில் தத்தெடுப்பும் சட்டப்படி அரசின் இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து தத்தெடுப்பது மிகவும் சிறந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இருந்த போதிலும் தத்தெடுப்பவர்கள் தத்து கொடுப்பவர்கள் இருவருமே ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் சென்று ஆவணம் எழுதி பதிவு செய்து கொள்வது மிகவும் நலம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. வழங்கினார் வழக்கறிஞர் I. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை பாடல்.

அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து சாதன சிறகம் குரலில் சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம். வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள்.
2: இசையில்

கவி யோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் கீர்த்தனை வடிவுகளில் பாடல்களை இயற்றியுள்ளார். கவி யோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை என்னும் ஊரில் 1897 பிறந்தார். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், இந்தி ஆகிய மொழிகளில் நல்ல புலமை பெற்றவராக விளங்கினார். கவி யோகி சுத்தானந்த பாரதியார் பாடிய இசை பாடல்கள் 5000 உண்டு. எல்லா பாடல்களையும் அவர் அச்சிடாத காரணங்களினால் பெரும்பாலான பாடல்கள் எங்கேயோ மறைந்துவிட்டன. வேதம், உபனிஷத்துக்கள் சமஸ்கிருத மொழியில் இருப்பதால் அவற்றை எல்லோராலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் எக்காலத்திலும் ஒளிரும் உத்தமமான அந்த இலக்கியங்களை இசை நயத்துடனும் ராக தாளத்துடனும் சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் கவி யோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் பாடியிருப்பது வியக்கத்தக்கதை. மேலை நாட்டு அறிஞர்களும் போற்றும் கோணோ உபனிஷத் என்ற அரிய சமஸ்கிருத இலக்கியத்தில் ஒரு பகுதியை ஆராய்ந்து பார் என்னும் பாடலில் விளக்கமாக பாடியிருக்கிறார். இன்று கவி யோகி சுத்தானந்த பாரதியாரின் பாடல்களை வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் பலர் ராகமும் தாளமும் அமைத்து பாடி வருகின்றனர். உதாரணத்திற்கு பூர்வி கல்யாணி ராகத்தில் ஆதி தாளத்தில்

இந்த கீர்த்தனையில் சரணத்தில் சாக்கிய நாயனாரையும் கண்ணப்ப நாயனாரையும் சுந்தரரையும் வைத்து அருமையாக இசைத்திருக்கிறார்.

0: தூது சென்று வா என்றேனோ. இந்த அடியில் சுந்தரருக்காக இறைவனே தூது சென்றதாக தெரிய வருகிறது. ஒரு முறை அல்ல, பல முறை சுந்தரருக்காக இறைவன் தூது போனதே அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் பறவை கெத்தனை விசை தூது என்று பாடியிருக்கிறார். தூது என்பது ஒரு புரட்சிகரமான சொல். இதிகாசங்களிலும் புராணங்களிலும் தூது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. இராமாயணத்தில் அங்கதன் தூது, கந்த புராணத்தில் வீரபாகு தூது, மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தூது. அங்கதன் தூது, கிருஷ்ணன் தூது, வீரபாகு தூது வெற்றியடையவில்லை. சுந்தரருக்காக இறைவன் சென்ற தூது மற்றும் வெற்றியடைந்தது. இந்த கருத்துக்களையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் தமிழ் கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். 1984 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு ராஜராஜ சோழன் படைப்பிலக்கிய பரிசை வழங்கி சிறப்பித்தது. கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்கள் 1990 தமது 94 வயதில் காலமானார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். அபிநயராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரகன.

கற்பனை என ஆட்கொள்வாயா? சூடிய வாடலு சூடிய வாக்களவாடிய சிந்தை திரும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா? பாவை விரகம் பருகிடுவாயா? ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: நேரம் 8:40. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம் மந்திரியாரே.
1: மன்னர் இன்பத்தில் சோகரைகள் தாண்டவம் ஆடுகின்றன. என்ன நடந்திருக்கும் கேட்டு விடுவோம். தெரிந்து கொள்ளாவிட்டால் என் மண்டை விடுத்து விடுமா மன்னா? மன்னர் வேந்தே, மன்னா
2: என்ன?
1: இல்லை, மன்னர் ஏதோ சோகமாகவும் கோபமாகவும் இருப்பது போல் தெரிகிறதே. என்ன வந்து நான் தெரிந்து கொள்ளலாமா?
2: தெரிந்து என்ன செய்ய போகிறீர்?
1: ஏதாவது தீர்வு சொல்லலாம் அல்லவா?
2: அப்படியெனில் கூறுகிறேன், பாரும். இப்படி வந்து அமரும்.
1: போருங்கள் மன்னா, என்ன நடந்தது?
2: சமாதான கொடி காட்டி எதிரி மன்னனை கூட சமாதானப்படுத்தி விடலாம். ஆனால் நமது அரண்மனையில் ராணியாருக்கும் ராஜமாதாவுக்கும் இடையே நடக்கும் பனிப்போரைத்தான் என்னால் தடுக்க முடியவில்லை.
1: என்ன, ராணியாருக்கும் ராஜமாதாவுக்கும் இடையே அரண்மனையில் பனிப்போரா?
2: ஆம், பனிப்போராகத்தான் இதுவரை இருந்தது. நேற்று அது கைகலப்பாக வெடித்து விட்டது.
1: மாமியார் மருமகள் சண்டை என்பது குழாயடி முதல் அரண்மனை வரை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் போல.
2: தீர்வு கூறுவீர் என்று நினைத்தால் நீர் என்ன சிரித்துக் கொண்டிருக்கிறீர்? எனது நிலைமையை சற்று யோசித்து பார்.
3: என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா?
1: தங்களது நிலைமையை யோசித்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது மன்னா. ஒரு வழி இருக்கிறது.
2: என்ன அது?
1: அதுதான் வெற்றிலை.
2: என்ன வெற்றிலையா? என்ன கூறுகிறீர், புரியவில்லையே
1: மன்னா. வெற்றிலை என்பது நமது கலாச்சாரத்தில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கிறது. இளம் வெற்றிலையோடு பாக்கும் சுண்ணாம்பும் சேர்த்து தாம்பூலமாக போட்டால் மிக சிறப்பான நன்மைகளை தரும். திருமணங்கள், விசேஷ வீடுகள், தாம்பூல தட்டுகளில் வெற்றிலை அலங்கரிப்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? முன்காலத்தில் திருமண வைபவங்கள் முடிந்து மஞ்சள் பை தரும் போது பழத்தோடு வெற்றிலை பாக்கையும் வைத்து தருவார்கள். உணவுக்கு பிறகு வெற்றிலை இடுகிறார்களே, அது எதற்கு என்று தெரியுமா?
2: ஏன் வெற்றிலை இடுகிறார்கள்?
1: வெற்றிலையை பாக்கோடு சேர்த்து மெல்லும் போது வாயில் நிறைய உமிழ் நீர் சுரக்கும்.
2: ஓஹோ,
1: அது உணவை செரிமானம் செய்ய சொல்லி வயிற்றுக்கு சிக்னல் அனுப்பும். இதனால் வயிற்றில் செரிமானம் சிறப்பாக நடைபெறும். வயிற்றில் இருக்கும் நச்சுக்களை இது நீக்க உதவி செய்கிறது. வெற்றிலையை மெல்லுவதால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரிப்பதோடு உடலில் அசிடிட்டி ஏற்படாமல் தடுக்கிறது. இதனால் காஸ்ட்ரிக் அமிலத்தின் தீய தாக்கங்களில் நமது வயிற்றின் உட்பகுதி பாதுகாக்கப்படுகிறது. ஆய்வு கூறுகிறது மன்னா.
2: காஸ்ட்ரிக் அமிலமா? அது என்ன? அது உடலில் எங்கே சுரக்கும்
1: மன்னா? நாம் உணவு சாப்பிட வேண்டிய நேரங்களில் உணவை சாப்பிடும் போது உணவை செரிமானம் செய்வதற்காக உடலில் சுரக்கப்படும் அமிலத்தின் பெயர்தான் காஸ்ட்ரிக் அமிலம்.
2: ஓஹோ,
1: நாம் உணவு சாப்பிட தாமதிக்கும் போது இந்த அமிலம் நமது வயிற்றில் சுரக்க தொடங்கிவிடும். அது சரியான நேரத்தில் சுரந்துவிடும். உணவில்லாமல் இந்த அமிலம் சுரந்து தன் வேலையை காட்டத் தொடங்கும். அப்போது நமது வயிறு பாதி பாதிக்கப்பட்டு இதனால் தான் அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. புளிப்பு ஏப்பம் எல்லாம் வருகிறது. உடல் நல தொல்லைகள் வரும்போது மனம் எப்படி அமைதியாக இருக்கும்? தியானம் செய்வது எப்படி உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றுமோ அதுபோல வெற்றிலையை நாம் இடுவதால் உடலில் இருக்கும் நச்சுக்களை அது வெளியேற்றும்.
2: அது சரி.
1: உடலில் உணவு சரியாக செரிமானமானாலே மனிதனுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் இல்லாமல் போகும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருந்தால் மனதில் அமைதி நிலவும். அமைதி நிலவும் இடத்தில் ஏன் சண்டை பிரச்சனை வரப்போகிறது? மாமியாரும் மருமகளுமாக இருப்பவர்கள் மகளும் அம்மாவுமாக மாறிவிடுவார்கள்.
2: மந்திரியாரே, ஒரு வெற்றிலை பாக்கில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பது எனக்கு புரியாமல் போய்விட்டது. இனி வெற்றிலை ராஜமாதாவுக்கும் ராணியாருக்கும் மட்டுமல்ல, அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் கொடுத்து விடுவோம். சண்டை சச்சரவு இல்லாமல் அரண்மனை நிம்மதியாக இருக்கும். பக்கத்து நாட்டு மன்னருக்கும் கொடுத்து விடுவோம். சண்டைக்கு வராமலாவது இருப்பார் அவர்.
1: என்ன, இன்றைய குறுஞ்செய்தி:
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 8:50. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில

0: தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டுருக்கிறார். கோச்சு வண்டி ஒரு சாலையில் போயிட்டுருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணலுங்கிறோம்ல அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுக்கிவிடும், தப்பிச்சு கரையிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா? ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றிக்குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது, பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன். அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார், கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை, தனக்கே ஆபத்து வரலாங்கிறத பற்றியும் கவலைப்படலை, தான் ஒரு குடியரசுத் தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்தில் இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேறு சகதி. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லோரும் கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லோரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம். அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தைச்சது மாதிரி ஒரு உணர்வு, அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு ஆப்ரஹாம் லிங்கன். எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான், வாழ் வாழ்ன்னு கத்துறான். கரையில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள் தைச்சது மாதிரி ஒரு உணர்வு. உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன்னு தெரியுமா? அவன் நேத்துக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும், அதனால தான் விழுந்து காப்பாற்றினேன் அப்படின்னா அந்த ஆள்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கு இடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு

தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு உண்டான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம், அந்த தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யுது இல்லையா. இந்த தள்ளி போடக்கூடிய அந்த பழக்கத்தை நிறுத்துறது எப்படி, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம். பொதுவாக அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கம் நமக்கு எதனால் ஏற்படுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலான மக்கள் நம்ம தள்ளி போடுறோம்னு நினைக்கிறீங்க, இதை பற்றியும் கூட இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பண்ணிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ணுங்க 0462256113232 மற்றும் 0462256113333 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில நேயர்களும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தகுமார் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கிழமா. தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி? உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் நிறைய விஷயங்களை தள்ளி தள்ளி போட்டுருவாங்க. அதாவது இந்தியை செய்ய அது நன்றி செய்யணும்னு செஞ்சிருக்காங்க பெரியவங்க. அதனால என்னன்னைக்கு செய்ய விஷயங்களை அன்னன்னைக்கே செய்ய தரணுமா, அப்பந்தாமா நமக்கு வந்து அந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நாளைக்கு செய்யலாங்கும் போது அவனுக்கு மறந்துடும், அல்லது நாளைக்கு நேரங்கள் இருக்காது. அதனால கிடைக்கிற நேரத்துல அந்தந்த விஷயங்களை தள்ளி போடாம ஒவ்வொரு நாளும் அதே விஷயங்களை நம்ம நாளைக்கு என்ன செய்யணுங்கிறது இன்னைக்கே பிளான் பண்ணி அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணி வச்சுட்டு வேலை பார்த்து வச்சுக்கோங்கமானா எல்லா விஷயங்களுமே தள்ளி போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆகையினால என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான்மா, நாளைக்குங்கிறத பேச்சுக்கே இடம் இருக்காது. இன்னைக்குள்ளதை இன்னைக்கே பார்த்துருவேன், நாளைக்கு பாத்துக்கலாம் போது அதெல்லாம் நடந்து கிடாது. அதனால நம்ம தான் முழு மூச்சாட்டி இன்னைக்குள்ளதை இன்னைக்கே செய்யணுங்கிற தீர்மானம் ஒவ்வொருத்தரும் எடுத்தாச்சுமானா பல விஷயங்களை அன்னைக்கே முடிச்சிடலாங்கிறதாமா என்னுடைய கருத்து. வாய்ப்பளிப்பு
1: நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நாளை அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது, இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
3: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
1: ஏர்வாடியில இருந்து சுல்தானி, சொல்லுங்கம்மா.

0: வைக்க கூடாது. நம்ம நெய் செய்யணுமா? இப்பொழுதே செய்து விட வேண்டும். நம்ம இன்னைக்கு படிக்கிறத நாளைக்கு படிக்க முடியுமா?
1: கண்டிப்பா படிக்கணும்னு நினைச்சப்பா.
0: அதனால அப்பப்ப உள்ளத இன்னைக்கு இது இல்லத மறந்துடும். நம்ம இன்னைக்கு ஒன்னு வாங்கணும்னு ஜாமா வாங்கணும்னு வச்சிருப்போம், நம்ம குறவுதான் வாங்கலாமே அப்படின்னு, அது வாங்கவே முடியாது, அப்படியே மறந்துடும் மேடம்.
1: அதனால இன்னைக்கு செஞ்சிடணும்.
0: இன்னைக்குள்ளது இப்பவே இனிதே இப்பவே செய்து முடித்து விட வேண்டும். இப்ப மத்தியானம் சாப்பிடறது நம்ம சாப்பிடாம இருந்து சாயங்காலம் சாப்பிட முடியுமா?
1: கண்டிப்பா முடியாதுதான்,
0: வயிற்றுல அல்சர் வந்துடும். அதனால அது உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கணும். அன்னைக்கு உள்ள வேலையை அன்னைக்கு நாளைக்கு செய்யணும், நாளை பிரிச்சு செய்துக்கலாம பாத்துக்கிடலாம. அந்த பாத்துக்கிடலாம்ங்கிற வார்த்தையே வைக்க கூடாது. நம்ம இன்னைக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்கேன், வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வரணும், இல்லாட்டா அது ஒரு வாரத்துக்கு வீடு வந்து சேராது. இதெல்லாம் அனுபவம் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப
0: தங்கச்சி சொல்லுவா, என் தங்கச்சி சொல்லுவா ஒருத்தி, இன்னைக்கு இன்னைக்கே செஞ்சு விடு. நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம், சரி குறவு வந்து நான் நாளைக்கு வந்து காமிக்கல, நாளைக்கு காமிக்காது, அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்களா, உடனே போ, என் கையில ரூபாயும் இல்ல, உடனே ரூபாய தந்து நீ திருநெல்வேலி அது அங்க உடனே போய் அதை பாத்துட்டு வந்துருன்றவா.
1: இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம தள்ளி போடக்கூடாது,
0: தள்ளி போடவே கூடாது.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கே செஞ்சிடணும், நம்ம நாளை அப்படிங்கறத யோசிக்கவே கூடாது, பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அப்படிங்கறது வந்து ஆணித்தரமா சுல்தானி சொல்லிட்டு போயிட்டாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்க? வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். யாரு இங்க பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியம்.
1: சொல்லுங்க சார்.
2: ஒவ்வொருத்தர்
1: ஒவ்வொரு மாதிரி சொல்லி விட்டுருவாங்க.
2: ஆமா, கலச்சி விட்டுருவாங்க, குழந்தைனாலும் பெரிய ஆளாயிட்ட என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, மனதுல நம்ம மனசு கேட்கணும், டக்குன்னு முடிவு பண்ணணும், எந்த காரியமும் வெற்றி பெறணும். குழந்தை நன்றி வாய்ப்பு. நன்றிங்க
1: சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம ஸ்கூலில் கூட ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா டீச்சர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஹோம்ஒர்க்கு மறந்துட்டேன் மேடம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சாப்பிட்றதுக்கு மறந்தியா, இப்போ நீ இன்னைக்கு சாப்பிடாத இட்லியே நாளைக்கு வச்சு சேர்த்து சேர்த்து வச்சு மொத்தமாக நீ சாப்பிட முடியுமா உன்னால அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே தான் நம்ம சொல்லித்தனையும் சொன்னாங்க இல்லையா, நம்ம அந்த நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு நம்ம அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கம் வந்து ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது குமிஞ்சு நிறைய இருக்கும். அதனால் அந்த அன்னன்னைக்கே நம்ம செஞ்சிட்டோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கத்துக்கு நம்ம நிறுத்தலாம் அப்படிங்கிறத நேயர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். சாம் சிஎஸ் எழுதி இசையமைத்த ஒரு பாடல், சத்யபிரகாஷ் சின்மயி குரலில் வந்துட்டே இருக்குது. அடங்கமறு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: ஒன்பது மணி 14 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தள்ளி போடக்கூடிய பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான். நிறைய நேர்கள் வந்து அன்னன்னைக்குரிய விஷயத்த அன்னன்னைக்கே செஞ்சிடணும், நாளை அப்படின்னு யோசிக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
3: இந்த தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு செஞ்சுக்கலாம், பைய செஞ்சுக்கலாம்ங்கிற சில விஷயங்கள் இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம ஒரு பைக் வச்சிருப்போம், புது மாடல் பைக் வந்திருக்கோம். இத வித்துட்டு உடனே புது பைக் இஎம்ஐல வாங்கிட்டாரு, அதுக்கு அவசரப்படாது. கொஞ்சம் தள்ளி போட்டு கொஞ்சம் பணம் சேர்ந்ததுன்னா ரொக்கமாவே வாங்கிடுறோம். ஏன்னா நமக்கு ஒரு பைக் இருக்கு, இப்ப அவசரப்பட்டு அதை வாங்கணும்ல.

0: ஆமா கரெக்ட் தான்.
1: அதனால எந்த விதையுமே ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய், இந்த தத்துவத்தை நம்ம பயன்படுத்தணும்னா நல்லது.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நிகழ்ச்சி
1: நன்றி மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்க பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: அதாவது வந்து மேடம், அந்த ராமாயணத்துல வந்து சுக்கிரமனுக்கு வந்து ராமன் வந்து உதவி செஞ்சாராம். அவங்க அண்ணனை வதம் பண்ணிட்டு இவருக்கு வந்து இது பட்டம் சுத்தி இருக்காரு, மன்னன் பட்டம் சுத்தி இருக்காரு. அதுக்கு பிறகு வந்து அவர் சொன்னாரா, நான் இந்த மாதிரி நான் இலங்கைக்கு எல்லாம் போனா அதுக்கு நீ உறுதுணையா எனக்கு வந்து நீ இரு அப்படின்னு சொன்னாராம். சரி, நீங்க எனக்கு முடிசூட்டு விழா முடிஞ்சோடனே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்யறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாராம். ஆனா முடிசூட்டுக்கிட்ட பிறகு சுக்கிரன் என்ன பண்ணிருக்காரு, ஏன்னா உல்லாச மாளிகையில போய் அவர் இஷ்டத்துக்கு மது அறிஞ்சு அப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்காரு, ரொம்ப உல்லாசமா இருந்திருக்காரு. அப்பதான் நம்ம நம்ம சொன்ன காரியத்தை வந்து இவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராம அனுமாரை விட்டு போய் என்னன்னு கேட்டு வந்தோன்னா உடனே போய்

0: ஆனா முடி சூட்டுக்கிட்ட பிறகு சுக்கரன் என்ன பண்ணிருக்காரு, ஏன்னா உல்லாச மாளிகையில போய் அவர் இஷ்டத்துக்கு மது அருந்துச்சு அப்படி இப்படி எல்லாம் இருந்திருக்காரு, ரொம்ப உல்லாசமா இருந்திருக்காரு. அப்பதான் நம்ம நம்ம சொன்ன காரியத்தை வந்து இவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராம அனுமாரை விட்டு போய் என்னன்னு கேட்டு உடனே போய் விஷயவன போய் கேட்டாராம், என்னையா என்னமோ ராமனுக்கு வந்து உதவி செய்யறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வரவே இல்லையே அப்படின்னு உடனே அப்பதான் அவருக்கு வந்து அந்த நினைப்பே வந்துச்சான். அதனால வந்து இது மாதிரிதான் சில பேர் வந்து ஒரு காரியத்தை செஞ்சு எடுத்தோம்னாக்கா அதுக்கு நம்ம வந்து தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. ஒரு சாதாரண காரியமா இருந்தா கூட அது ஒரு நாள் தான் நம்ம தள்ளி போடணும், அதுக்கு மேல போனாக்கா நம்மளுக்கு தப்பா போயிடும். அதனால வந்து எந்த காரியமா இருந்தாலும் தள்ளி போடாம நம்ம வந்து உடனுக்கு உடனே நம்ம அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா அந்த முற்றுப்புள்ளியே நம்ம வைக்க வேண்டியது இல்லை, அதை நம்ம மனசுல வச்சுக்கணும், நினப்பா இருக்குங்கிறதா நடக்கும்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்து நீயர், வணக்கம். வணக்கம், பாளையங்கோட்டையிலிருந்து
2: காமராஜ்.
1: காமராஜ் சார் சொல்லுங்க சார்.
2: வேலையை தள்ளி போடுவது தவிர்ப்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பிடித்தமான வேலையை செய்யல வந்து நம்ம தவிப்பு வராது
1: கண்டிப்பா.
2: அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் தவிப்பு வராம செஞ்சுக்கிட்டே வேற ஒரு வேலைகள் வரையில வந்து தள்ளி
1: போடலாமான்னு
2: அனுபவம் கிடைக்கும், அப்ப வந்து நம்ம நல்லா செய்யலாம். அப்ப வந்து இவ்வளவு வேகமா செய்யறோம்
1: அப்படிங்கிற
2: ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தளிப்பு வராது.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி சில சமயம் நமக்கு வந்து பிடிச்ச வேலைகள் இருப்போம் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம பாட்டுல ஆட்டோமேட்டிக்கா அதை செய்வோம் பிடிக்காத வேலையானதான் அது ஒரு சலிப்பு வரும் சரி அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும் அதனால நம்ம வந்து அந்த மனப்பான்மையை மாத்தணும் அதுல ஒரு ஈடுபாடு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை விட பிடிச்ச வேலையை நம்ம கொஞ்சம் மாத்தினோம் அப்படின்னா அந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில தனுஷ் வரிகளில் தனுஷ் சரண்யா ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆனந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் நேயர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. யாரைங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: பொண்ணு ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்குமா?
0: என்ன குணம்?
1: அதாவது என்ன, இப்ப வந்து எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குமா? அவசரமா உடம்பு தெரியல, ஹார்ட் அட்டாக்கு இப்படி இருந்தால் அது உடனடியாக செய்ய வேண்டிய வேலை. சில வேலைகளை தள்ளி போடலாம், தவறு இல்லை. அது எதாவது என்ன காரணம், தற்கொலை எண்ணம் வருகிறது வச்சுங்க, தள்ளி போட்டா ஏன் நம்மளை இந்த தற்கொலை முயற்சிக்க, நம்ம முயற்சிக்க ஏன் வாழ்ந்து கட்டு கூடாதா அப்படி என்ற ஒரு எண்ணம் வரணும். அப்ப உடனடியாக செயல்பட்டா உயிர் போயிடுமா? அப்ப எதற்காக சொல்றேன்னா, எதற்கு நாம அவசரமாக சில முடிவை, திருமண விஷயம் இருக்கு, அதையும் சில நேரங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் இருக்கு. இப்போ அந்த காலத்திலே நேரம் காலம் பார்த்துதான் பெண் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. அவசரமான முடிவு எடுத்து விட்டு நம்ம கையாலே நம்ம வந்து என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை அழித்து விட்டோமே இந்த நினைவு வரக்கூடாதுமா? இப்படி எல்லாம் தாண்டிதான் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைகள் இருக்கணுமா? சில காரியங்களை நம்ம உடனடியாக செய்ய வேண்டியது. அது என்ன வேலை, எப்படி வேலை, வீடு கட்டுறது கூட சில அவசரமான முடிவுகளை எடுக்க கூடாது. இப்படிப்பட்ட நிலையில வந்து எது அவசியம், இது அவசியம் இல்லை நிதானித்து முடிவு பண்ணுமா? இப்ப நான் சொன்ன அந்த தற்கொலை எண்ணம் குறும், அவனுடைய எண்ணம் எதனால் அதோடைய உள்மனசு ஏற்படுது, சரிப்பா நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம், ஏதோ ஒரு தலைஞர் வருது அவனுக்கு, அதுல இருந்து நிரந்தரமான நல்ல வாழ்க்கை அமைஞ்சது, நம்ம வாழ்க்கையை முடித்து கொண்டு இந்த நிலைக்கு வந்திருப்போமா அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: வாழ்க்கை என்பது சாதாரணமா சில முடிவுகளை தள்ளி போடலாம், சில முடிவுகளை உடனடியா எடுக்கலாம். எதையும் நம்ம தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மிடம் தான் இருக்கிறோமா?
0: கண்டிப்பா. ரொம்ப
1: நல்ல தலைப்பு மாதிரி, வணக்கம்.
0: சொன்னீங்க சார், நன்றி. அதாவது எந்தெந்த வேலைகளுக்கு நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், எது உடனடியா செய்யணும் அப்படிங்கறது, அந்த வேலையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை உடனடியா செய்யலாம். சில விஷயங்களை நம்ம தள்ளி போடலாம். அந்தந்த வேலையோட எது செய்யணும் எது செய்யக்கூடாது, உடனடியா செய்யணும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா அந்தந்த நேரத்துல நம்ம செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா சையத் சார். அடுத்ததா வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்களே.

0: தள்ளி வர்றீங்களா?
1: அதாவது நான் கல்வி போடுறேன்னு யோசிச்சு கேட்டேன், தொடர்பு கொண்டா கிடைக்காது கிடைச்சிது, கல்வி போட்டா கிடைக்காது, கல்வி கூட கிடைக்கு, அது கூட உதாரணம் வேற. அப்பவும் முடிச்சு என்ன காரியத்தை கல்விங்கிறது எந்த காரணம். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம்மா, நான் கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: எந்த வேலையா இருந்தாலும் சரி, அத கஷ்டப்பட்டே செய்யக்கூடாது.
0: கஷ்டப்பட்டே செய்யக்கூடாது,
2: அதை இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தள்ளி போடணுங்கிற எண்ணமும் வராது. அதனால எந்த வேலை செஞ்சாலும் நம்ம மனசார அதை காதலிச்சு விரும்பி செஞ்சுட்டோம்னா தள்ளி போடணுங்கிற எண்ணம் வராது. இது என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. தள்ளி போடக்கூடிய பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் கூட நம்ம தொடர்ந்து நேயர்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். ஐயா திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
3: வசந்தன் கோ தான் சரி.

0: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6ல தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. தள்ளி போடக்கூடிய பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி அப்படின்னு தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: திவ்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுகம் மூலரெட்டி மேடம்,
0: உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்க சார்.
1: நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். மேடம், அதாவது சோம்பேறித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் மேடம்.
0: சோம்பேறித்தனம்.
1: ஆமா, சோம்பேறித்தனம் நமக்கு நாளைக்கு நாளைக்குன்னு இழுத்து போகுது.
0: ஆமா,
1: என்கிட்ட ரெண்டு பயங்க இருக்காங்கன்னா ஒரு வேலை விஷயம் ஒண்ணு வருதுன்னா வேணும் கேப்பா. நாளைக்கு பாத்தே வேணா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நாலு திட்டம், அடுத்த நிமிஷம் போயிருவாங்க. அது 10 ரூபாயில முடிஞ்சது அந்த செலவு. நாளைக்குங்கும் போது 200 ரூபாய் ஆகலாம், 1000 ரூபாய் ஆகலாம். குடும்பத்திலேயே அது மாதிரி முடியாதுங்கும் போது நம்ம ஒரு சப்போர்ட் பண்ண முடிஞ்ச வேலையை நம்ம கரெக்டா பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் தான் பாருங்க. ஆனந்த பூங்காத்து ஒரு மணி நேரம் தலைப்பு அப்படிங்கிறது ஆர்வத்தோட நான் வாரேன். நம்மளால கரெக்டா செயல்படுத்திக்கிட்டே இருந்தோம். அந்த சோம்பேறி தினம் நைட்டு 10 மணிக்கு வராங்க, டிவியை பாக்காங்க, செல்ல பாக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கவன செலவு பூரா இதாகிருது, வேலையில மிச்சம் ஆயிருது. அப்ப என்ன, நீங்க அன்னைக்கு நம்ம குளிக்கிறோமா அந்த அழுக்கு போயிடும் நமக்கு. ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களம்மா.
0: வணக்கம். யார் இங்கிட்டு பேசுறீங்க?
2: குமரி மாவட்டம் இரணியலியம் ஜெகதீசனம்மா.
0: சொல்லுங்க.
2: நேற்றைக்குங்கிறது இறந்து போன ஒண்ணு, அது நாளைக்கு நமக்கு திருப்பி கிடைக்க போறது இல்ல. நாளைக்குங்கிறது புறக்க போற ஒண்ணு, அது இப்ப புறக்குமா புறக்காத நாம இருப்போமாங்கிறது இறைவன்கிட்ட தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த 24 மணி நேரம் ஆண்டவன் நமக்கு மிக கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷன்னு சொல்லலாம். அந்த நேரத்தை நம்ம வீணாக்காம நம்முடைய எடுத்த செயல்களை நம்ம கண்டிப்பா செய்து தான் ஆகணும். ஆனா நீங்க கேட்ட தலைப்புக்கு என்னன்னா, காலையில இன்னைக்கு நாம எழும்புறோம், காலையில நம்ம வேலைக்கு போறோம், நைட்டு எப்ப இருட்டுன்னே தெரிய முடியும், தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு நேரம் விரைந்து போயிட்டு இருக்குது. இதுல நாம எடுத்த காரியத்தை செய்யணும்னா என்ன பொறுத்த வரைக்கும், நம்ம செய்யக்கூடிய தொழிலை லீவை போடணும். லீவை போட்டுட்டு நம்ம அந்த முயற்சியில இறங்கி இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம், கண்டிப்பா அங்க போயிட்டு ஆகணும்னா வேலைக்கு லீவு போட்டுட்டு தான் நம்ம செய்யக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி இந்நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. நம்ம அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து இந்த சோம்பேறித்தனம். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த சோம்பேறித்தனத்தை முதல்ல நம்ம வந்து போக்கணும். அப்படி நம்ம போகணுனால அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம நிறுத்திடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம கேட்டுட்டுக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கல்லூரி திரைப்படத்திலிருந்து ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிச்சரண் பாடின பாட்டு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-48-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. தள்ளி போடக்கூடிய பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சிதம்பரம் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: நம்ம மனசுதான்ப்பா காரணம்.
0: மனசுதான் காரணம்.
1: ஆமா, நம்ம மனசு நினைச்சாயே இன்னைக்கே செஞ்சிடலாம்னா செஞ்சிருவோம், நாளை செய்யலாம் சொன்னா அப்படியே போயிரும், காலம் போயிரும். அப்ப முதல்ல நம்ம சோபேர்த்தனத்தை கைவிட்டுறணும்ப்பா. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஆர்வத்தோட செய்யணும்ப்பா. சுறுசுறுப்பாக நம்ம திவ்யா மாதிரி காலையிலே பணியை செஞ்சிடலாம்ப்பா. அப்ப எந்த விதமான இடையூறும் என்று தடையின்றி நம்ம அந்த காரியத்தை வெற்றியை நம்ம செஞ்சு முடிக்கலாம்ப்பா. இயற்கையை பார்த்து கத்துக்கலாம்ப்பா. சூரியனை யாரு எழுப்புறாங்களாப்பா, அது பணியும் செய்யுதுல்லப்பா. அது மாதிரி நம்மளும் செய்ய வேணாமாப்பா. அப்ப நம்ம என்னால ஒரு தன்னம்பிக்கை வேணும்ப்பா. அப்ப ஒரு செயலுக்கு கடினமா இருக்கிற செய்ய முடியலன்னு சொல்லி தயங்க கூடாதுப்பா. நம்ம நலம் விரும்பியதை கேட்டு, நல்லதை கேட்டு அதை செயலை செஞ்சா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிடலாம்ப்பா. எடுத்த காரியத்தை நேர்மையோட செஞ்சு எல்லாத்தையும் பாராட்டு வாங்கலாம்ப்பா. ஏ, இவன் செஞ்சு முடிச்சான்ப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியத்தோட நம்ம பணியை செய்ய வேண்டும்ப்பா. பணியை மூட்டை ஊட்டி வச்சா நம்ம துவைக்கிற துணிய மூட்டை ஊட்டி, அழுக்கு துணிய மூட்டை ஊட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த அழுக்கு துணியை துவைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்ப பணி சுமை ஏற்படும். பணி சுமை ஏற்படும் போது சுணக்கம் ஏற்படும். அப்ப சுணக்கம் ஏற்பட்டால் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமா செய்ய முடியாதுப்பா. நம்ம திவ்யா மாதிரி சுறுசுறுப்போட பணியை செஞ்சா எல்லா நாளும் வெற்றிகரமா இருக்கும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றி. இப்ப தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லப்பா.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிப்பா, நன்றி. அதாவது நம்ம ஆர்வத்தோடையும் சுறுசுறுப்போடையும் நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நம்ம அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்காது, அந்த சோம்பேறித்தனம் வந்து இருக்காது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க சசிகலா. அடுத்த நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். செல்வம் பேச, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன், சொல்லுங்க.
2: எங்கெங்க தள்ளி போட்டு முற்றுப்புள்ளி வச்சு முடியுது? எல்லாம் வீர மாதிரி தான் பேசுவோம் எல்லாரும். சில சமயத்துல எல்லாமே பெண்டிங் தான் ஆகுது, வழி இல்ல. வீரமா தான் காலைல அஞ்சு வந்தோன்னு இந்த இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு வேற ஏதாவது இடைக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, அந்த வேலை மற்ற வேலை பெண்டிங் ஆயிருது. இப்போ பொதுவாகவே வந்து நம்ம ஒரு குறிக்கலோட வேலை பார்க்கணுங்களா, ஒரு கடையில வேலை பாக்குறோம். வேலை பார்க்கும் போது அதே வேலையை நம்ம பார்த்தோம்னா முடிச்சிடலாம் கண்டிப்பா. யாரும் இடைஞ்சல் பண்ணாம இருந்தா நல்லது கிட்ட வந்துருது. திடீர்னு ஏதாவது குழந்தைகள் உடம்பு சிலாம போயிருது, வேற ஏதாவது ஒரு பங்கன் வந்துருது, எல்லாத்துக்கும் போக வேண்டியிருக்கும் இல்லைங்களா சில நேரங்கள்ல. அப்படிங்கும் போது நம்ம குறிக்கலோட ஒரு வேலையை தொடங்கினா சில சமயங்கள முடிக்க முடியல கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாம் வரக்கூடியதானே, கிடைக்கிடைக்கு சின்ன சின்ன ஒரு தடங்கள்லாம் வரக்கூடியதானே. நம்ம அதெல்லாம் கடந்து நம்ம எல்லாத்தையும் போக முடியும் இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் மீறி ஒரு சின்ன சின்ன குறிக்கோள் வச்சிருக்க, ஒரு இலக்கு வச்சுக்கலாம் கண்டிப்பா. சரி, நமக்கு இடைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு நாள் இல்ல ரெண்டு நாளுக்குள்ளேயே முடிச்சிடணும் அந்த வேலைய அப்படின்னு ஒரு குறிக்கலோட தான் வேலை பார்க்கணும் இல்லையா? சில நேரங்கள்ல ஒரு சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் அனுசரிச்சுதான் போக வேண்டியிருக்கு. இப்ப நீங்களே வேலை பாக்கீங்க, நீங்க இந்த வேலையை பாருமா அது பெண்டிங் வைமா அப்படின்னா அந்த வேலை கிடந்து போகும் சில நேரங்கள்ல.
0: ஆமா,
2: அதனாலங்க அதனால ஒரு மைண்டுக்குள்ள செட்டிங் வந்து எல்லாத்தையும் ஒரு தாங்கக்கூடிய சக்தியை வளர்த்துக்கிட்டு வேலை பார்க்கணும் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நன்றி. அதாவது நம்ம எல்லா நேரமும் எல்லா வேலைகளும் நம்மளால செய்யணும்னு நினைக்கும் போது அந்த சமயம் வேற வேலைகள் வரும். அப்ப நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். அப்ப அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அந்த ஒரு மன தைரியம் மனசக்தி நமக்கு இருந்தா நம்ம எந்தெந்த விஷயத்தையுமே சிறப்பா செய்யலாம் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க செல்வம். வரக்கூடிய நேர் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ஓரங்கள்ல இருந்து முத்து ஆசார் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா எல்லா விஷயமும் உடனடியாக செய்த நன்றிசை இன்றைக்கு பழைய முடியாது, அதனால எதுவும் தள்ளிப்பட முடியாது. சின்ன சிறப்பு மச்சா இருந்த வார்த்தை சொல்றேன். எங்க வீட்டுல எங்க ஊர்ல எல்கேஜி படிக்கிற

0: 8 மணிக்கு பேன் வரும் அந்த இன்னும் தள்ளி போடவே முடியாது. எல்லாம் சுறுசுப்பா இருந்து அந்த எல்கேஜி பேரமே தள்ளி வந்து அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி பண்பரையும் தள்ளிப்படம் சொல்லி கொண்டு லைனுக்கு வந்து பேசும் வச்சாரு. தவிர்க்க முடியாத காரணம் குட்டி பிள்ளைக்கு நண்டு செய்ய பழமொழி உயரத்தை நம்ம வந்து கொள்ள சொல்லிக்கொண்டு வாழ்த்துடைய புரிய நான் நான்கே நான்கே வணக்கம் சபாஷ்.
1: நன்றிங்க சார். நன்றி. தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை நிறுத்துறது எப்படி அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து அனிருத் ஜுனிதா காந்தி குரல்ல, விவேகா வரிகள்ல, அனிருத் இசையில பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி அப்படின்னு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் மேடம், மும்பைல இருந்து நடராயன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், அண்ணனுக்கு செய்ய வேண்டிய வேலை தள்ளி போடுறதுனாக்க, நம்ம வந்து எந்த எந்த வேலையை எந்த வேலையை தள்ளி போடுறோம்னு நினைச்சுக்கிட்டாக்க, உதாரணத்துக்கு இந்த லைட் பில் கட்டுறது, இந்த பிரீமியம், இந்த மாதிரி எல்லாம் வந்து இதனால நம்ம வந்து தள்ளி போடுறதுனால ஏற்படுற ஒரு ஒரு நன்மை தீமையை நினைச்சாலே நம்ம வந்து உடனே அந்த அந்த காரியத்தை செய்ய தோணும் மேடம். அதாவது பெண்டிங் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலே சோம்பல் தானே, சோம்பல்னால தானே அப்புறம் மண்டலம் பண்றோம்.
0: ஆமா,
1: அதனால சோம்பல் சோம்பல் இல்லாம அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கே செஞ்சா நம்ம வந்து தள்ளி தள்ளி போடுறதுங்க பழக்கமே நம்மள்ட்ட இருக்காதுங்கிறது என்னோட கருத்து.
0: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் நேர்ந்ததற்கு. அதாவது நம்ம அன்னன்னைக்கு உரிய விஷயங்களை அன்னன்னைக்கு நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து தள்ளி போடக்கூடிய பழக்கம் வந்து இருக்காது அப்படிங்கிறதையும், எந்தெந்த விஷயத்தை நம்ம உடனே செய்யணும், அந்த தள்ளி போட்டதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோனாலே நம்ம அந்த விஷயத்தை நம்ம தள்ளி போட மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க நட்ராஜன் சார். நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். தள்ளி போடக்கூடிய பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட நேயர்கள் வந்து சொன்னாங்க. அன்னன்னைக்கு விஷயத்தை அன்னன்னைக்கே செய்யணும், ஒன்றே செய் நன்றே செய் அது இன்றே செய்யன்னு சொல்கிற மாதிரி அதை இன்னைக்கே செய்ய பழகணும், அதை தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத நிறைய விஷயம் சொன்னாங்க. அதில் அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரே நேரத்தில் சில சமயம் நிறைய வேலைகள் நம்ம செய்யும்போது எந்த வேலையை செய்ய அப்படின்னு வந்து தெரியாது. இன்னொன்று, ஒரு விஷயத்தை அந்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வேலையோட பெரிய அளவு ஆனால் வேலையை பார்த்த உடனே இவ்வளோ இது செய்யணுமா அப்படின்னு நம்ம அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மளை வந்து அந்த செய்ய விடாது. ஸோ இதனால் நம்ம அந்த விஷயத்தை வந்து அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிறது தள்ளி போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனாலேயும் அந்த வேலைகள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நமக்கு தவறான நபர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அவங்க வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது இல்லை இது விட அப்புறம் பார்த்துக்கலாம், இது எதுக்கு இப்போ உடனே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தவறான நபர்களுடைய சேர்க்கையினாலையும் நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தள்ளி போட்டுட்ருப்போமா. இன்னொன்று, நம்ம தொடர்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் சில விஷயங்கள் நம்ம வந்து தள்ளி போடுவோம். உதாரணத்துக்கு நம்ம வேலைக்குன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்போகிறோம், அதாவது நம்மளோட பிஸ்னஸ் அந்த வேலைகள் பார்க்கும்போது தொழில்னு பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்கு கவனம் செலுத்த மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கிறத நம்ம தள்ளி போடுவோம். அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு தவறான விஷயம்தான். ஸோ இந்த இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வேலைகளை இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எதுவோ அதை வந்து நம்ம முடிக்க பார்க்கணும். இப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எந்த வேலையை செய்ய முடியுமோ அதை நம்ம உடனே செஞ்சிடறோம். கொஞ்சம் அதுக்குன்னு நேரம் எடுக்கும் அப்படின்னா அதை நம்ம மாற்றலாம். இன்னொன்று, அந்த வேலைகளுக்கான ஒரு முக்கியத்துவம் ஒரு ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியான வேலைகளுக்கு நம்ம அது உடனே செய்யணும். இப்போ உதாரணமாக நம்ம அந்த கரண்ட் பில் கட்டுறது, ஃபீஸ் கட்டணும், லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் உடனே உடனே வந்து அந்த நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். இந்த மாதிரி அந்த வேலைகளுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். உதாரணமாக இப்போ ஒரு முழு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா, அப்பா இவ்வளோ பெரிய புக்கு படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறத விட முதல்ல ஒரு புக்கு படிப்போம், ஒரு பேராகிராஃப் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி வேலை செய்யும்போது இவ்வளோ வேலையை செய்யணுமா, இந்த சமையல் ரூம் இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறது போல முதல்ல இந்த சின்ன செல்ஃபை மட்டும் முதல்ல க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அப்படி நம்ம வேலைகளை நம்ம பிரித்து பிரித்து செஞ்சோம் அப்படின்னா செஞ்சலாம். இன்னொன்று விஷயம், அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கணும், ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம நிறுத்தலாம். ஸோ தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை நம்ம நிறுத்தணும். அன்னைக்கு அந்தந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் டி இமான் இசையில் பென்னி தயால் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. மைனா திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று கவுஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புநேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேர்களே, 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை மட்டும் அள்ளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கக்கூடிய முதலாவது நேயர் யாருன்னு கேட்போமோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆலந்தலை ஊர்ல இருந்து சிண்டோ பேசுறேன். மேடம்,
1: என்ன பேரு?
2: சிண்டோ.
1: சிண்டோ, சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: மேடம், எனக்கு அழகப்பட்டது மகாஜனங்களை படத்துல இருந்து ஏனடி நீ என்ன இப்படி மாத்தன அந்த சாங் போடுங்க.
1: நிச்சயமா நம்ம கேட்டுடலாம். நிகழ்ச்சியில இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. பொதுவா நம்ம அந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம், நேர்களுக்கு அதை கேள்வியா கொடுப்போம், அதுக்கு சரியான பதிலை நம்ம நேர்களும் டக்குன்னு கண்டுபிடிச்சு நமக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட கேள்விகள் எல்லாம் ரெடியா இருக்குது. முதல் கேள்வி என்ன தெரியுமா? வயிற்றில் பற்கள் வைத்திருக்கக்கூடிய உயிரினம் எது? வயிற்றுல பல்லு இருக்குதான், அப்படிப்பட்ட உயிரினம் எது அப்படின்றதா நிகழ்ச்சியோட முதல் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா கால் பண்ணி நம்ம கூட பேசுங்க, கூடவே உங்க விருப்ப பாடலையும் கேட்டு ரசிங்க. இப்ப பாடல் வந்துட்டு இருக்குது, அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்பட்டத்துல இருந்து.

0: நேற்றிலே காலை 10:08 சுப்ரா மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்கு நேரம் ரெடியாக இருக்கிறாங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன், உடையாமையில்.
0: சொல்லுங்க சுதா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு கேட்ட படத்துலேருந்து எத்தனை சந்தோஷம் அந்த சாங்.
0: சூப்பர், சந்தோஷமான ஒரு பாடலை கேட்டுவோம், சரியா?
1: ஆ, கண்டிப்பா.
0: சரி, ஜி கே கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? வயிற்றுல பற்கள் வைத்திருக்க கூடிய. சூப்பர்மா, கேள்வியே தேவையில்லை, நேரம் நான் பதிலே சொல்லிடுறேன்
1: அப்படின்ட்டீங்களா?
0: வாழ்த்துக்கள், சரியான பதில் வந்து நண்டு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வயிற்றுல பற்கள் வைத்திருக்கக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நண்டு, அப்புறம் இறால், இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு வந்து வயிற்றுல பற்கள் இருக்குமா? அதாவது வாயில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றப்போ பல்ல வச்சு நல்லா மென்று சாப்பிட்றோமா, ஆனால் இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா நேர தொண்டை வழியாக வயிற்றுக்கு போயிடுமா. வயிற்றில் இதை அரைக்கிறதுக்காகவே கேஸ்ட்ரிக் மில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மில்லு இருக்குது. அதாவது 3 பிளேடு வச்ச மிக்சி மாதிரி ஒரு மில்லு வயிற்றில் சாப்பாடை அரைக்குமா. இது வந்து கடினமாக இருக்கக்கூடிய ஓடு மாதிரியான உணவை கூட ஈஸியாக அரைச்சி தள்ளிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்டு, இறால், லாப்ஸ்டர் இந்த மாதிரியான மீன் வகைகளுக்கு வயிற்றில் தான் பற்கள் இருக்குது. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். உலகத்திலேயே மிக பெரிய கூடு கட்டியிருக்கக்கூடிய பறவை எது? உலகத்திலேயே ரொம்ப பெரிய கூடு கட்டியிருக்கக்கூடிய பறவை எது? இதுதான் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. இதுக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0462251133 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு கூட போய் உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டிருக்கீங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நம்ம ஃபோனில் 10-15 செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா அதில் 1-2 ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தே வைக்கிறோம், மற்றதெல்லாமே டெலிட் பண்ணிடுறோம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா பக்கங்களையும் நம்ம சேர்த்து வைக்காமல் நமக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நேரில் நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம், அடுத்த தான் நம்ம கூட பேச இருக்கும் நேர் யார் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: என்ன
2: பாடல் கேக்க போறீங்க?
3: கத்தி படத்துல இருந்து தெரா தெரா தெரான்னு ஒரு பாட்டு.
2: சூப்பர் பாட்டு, நம்ம கேட்டிடலாம். ஜிகே கேள்விக்குள்ள போயிடுமா?
3: ஆமா.
2: உலகத்திலேயே மிக பெரிய கூடு கட்டின பறவை

0: எது? இதுதான் கேள்வி.
1: ஆக்சன்
0: ஆப்ஷன் வேணுமா? நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்கட்டா? இது வந்து ரொம்ப ஹைட்டாக பறக்கும், ரொம்ப உயரமான இடத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவை.
1: கழுகா?
0: ஆ, கழுகு தான். சூப்பர், ஒரே க்ளூவில் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இது வந்து அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல வாழ்கிற பிளாட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்ட் ஈகிள் தான் உலகத்திலேயே மிக பெரிய பறவை கூடு அப்படின்னு கின்னஸில் வந்து இடம் பிடிச்சி இருக்குது. அப்போது எவ்வளோ பெருசாக அது கட்டியிருக்கும் இந்த கூட்டை பார்த்துருவோமா? இந்த கூட்டோட அகலம் மட்டுமே 9.5 அடியாம், ஆழம் 20 அடி.

வாழ்கிற பிளாட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்ட் ஈகிள் தான் உலகத்திலேயே மிக பெரிய பறவை கூடு அப்படின்னு கின்னஸில் வந்து இடம் பிடிச்சி இருக்குது. அப்போது எவ்வளோ பெருசாக அது கட்டியிருக்கும் இந்த கூட்டை பார்த்துருவோமா? இந்த கூட்டோட அகலம் மட்டுமே 9.5 அடியாம், ஆழம் 20 அடியாம். அதாவது இந்த கூட்டுக்குள்ளே நல்ல உயரமான மனிதர்கள் ஒருத்தர் தோல் மேலே ஒருத்தர் ஏறி நின்னால் ஒரு 5-6 பேர் நிற்கலாமா, அந்த அளவுக்கு கூடு வந்து ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு. இந்த கூடோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2000 கிலோ எடை இருந்துச்சான். பல வருஷமாக புது புது மரக்கிளைகளை வச்சு கட்டி பல தலைமுறைகளாக இந்த கூட்டில் இந்த கழுகு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சூப்பராக ஒரு கின்னஸ் சாதனையும் இது படைச்சிருக்குது. அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். உலகில் அதிக அளவு மழை பெய்யும் இடம் எது? உலகத்திலேயே அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடம் எது அப்படின்றதான் அடுத்த ஜிகே கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டுருக்கு கத்தி திரைப்படத்துலேருந்து கேட்டுட்டு வந்துடுங்க.

0: உலகத்திலேயே அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடம் எங்கே இருக்குது? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நேர் சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிலேருந்து காந்திமதி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் காந்திமதி, என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க?
1: மாரிப்பட்டில் வந்து ரவுடி பேபி கேட்டுருக்கேன் மேடம்.
0: ரவுடி பேபி பாடலை கேட்டுருவோம். பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: கேள்வி கேளுங்க மேடம்.
0: உலக அளவில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் சொல்லவா உங்களுக்கு? சரி, ஒன்னு மவுன்சின் ராம், இன்னொன்னு சிறப்பூஞ்சி. மொத சொன்னது சரிம்மா, அதான் சரியான பதில். மவுன்சின் ராம் தான் கரெக்டான பதில். ஓகேவா? வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. இதுக்கு முன்னால் வந்து சிறப்புஞ்சி தான் இருந்துச்சு, இப்போ தான் மவுன்சின் ட்ராமா மாறி இருக்குது. ஆக்சுவலி மவுன்சின் ட்ராம் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, வடகிழக்கு பகுதியில் மேகாலயா அப்படின்ற மாநிலத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கே எப்போவுமே வானம் வந்து மேகமூட்டமாக தான் இருக்குமா. மழைக்காலம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், எப்போ பார் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மலையில் தன்னோட இயல்பு வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே உள்ளூர்வாசிகள் வந்து நம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான கவசத்தை போட்டுப்பாங்களாம். அதாவது நம்ம ஊரில் சொலவு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு சொலவை வந்து தலை மேலே போட்டுட்டு எப்பையும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த சொலவு வந்து வாழை அப்புறம் மூங்கில் நார்களை பயன்படுத்தி இதை செய்கிறாங்க. இயற்கையிலே செஞ்ச ஒரு கொடை, ஒரு சொட்டு கூட தண்ணி உள்ளே வராதான் அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருப்பாங்களாம். இதோட பேர் வந்து நம்ப். மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் நேர்லேயே நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவின் பழமையான ரயில் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் பழமையான ரயில் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்றதான் கேள்வி. ஓ, ரயிலுக்கெலாம் மியூசியம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் நிறைய இருக்குது, நம்ம சென்னையிலையும் இருக்குது, திருச்சியில் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய இடங்களில் நம்ம இந்தியாவில் இருக்குது. இருந்தாலும் எது மொத மொத பண்ணாங்க, பழமையான ரயில் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்றதான் நிகழ்ச்சி கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரவுடி பேபி பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பதிலையும் தெரிஞ்சுக்கலாம்.

0: இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-684-458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி egncihn1@gmail.com. ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்கிறதுக்கு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அழைக்கலாம் 044-249-684-458. நேர்லையின் நேரம் காலை 10:30 ஆயாச்சு. மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்கு நேர் காத்துட்டு இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: ராணி தேனில. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: அருமையா இருக்கும்.
0: சூப்பர்மா, சொல்லுங்க என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: கனா படத்துல இருந்து மாயாகி பெத்த புள்ள வர போற வண்ண போல யாரிவ.
0: ஆராதனாவே பாடினவா இருந்தது, நம்ம கேட்டுருவோம் சரிங்களா பாடல?
1: சரிமா, சரி.
0: சொல்லுங்க, ஜி கே கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் சொல்லவா? சரி, நம்ம இந்தியாவின் பழமையான ரயில் அருங்காட்சியகம் எங்க இருக்குது? இதான் கேள்வி. இதுக்கான ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், ஒன்னு புதுடெல்லி, இன்னொன்னு மைசூர். மைசூர் இல்ல, மைசூர் வந்து ரெண்டாவது, முதல்ல இருக்கிறது வந்து புதுடெல்லி. ஓகேங்களா? ஆமா. நன்றிமா, முயற்சி பண்ணீங்க. உங்களுடைய விருப்ப பாடல நம்ம கேட்டுடலாம். புதுடெல்லியில வந்து 1977 நம்ம இந்தியாவில் முதன் முதலாக தொடங்கப்பட்ட தேசிய ரயில் அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்குது. இது சாணக்கியபுரி அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. மிகப்பெரிய ரயில் அருங்காட்சியகம், அதாவது கிட்டத்தட்ட 11 ஏக்கர் பரப்பளவில் இது இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் பார்க்க வேண்டிய பல அதிசயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1855களில் தயாரிக்கப்பட்ட உலகின் மிக பழமையான

இன்னைக்கும் இயங்கக்கூடிய நீராவி என்ஜின், அதாவது ஃபேரி குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினை நம்ம இப்போவும் இங்கே பார்க்கலாம். அந்த காலத்தில் ராஜாக்களுக்காகவே ட்ரெயினில் வந்து தனியாக பெட்டிகள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பெட்டிகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க, அதையும் நம்ம கண்டு களிக்கலாம். இந்த அருங்காட்சியகத்தில் ரயில்களை சுற்றி பார்க்குறதுக்கு ரயில்லையே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே நம்ம சாப்பிட்ற இடம் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற அந்த ஹோட்டலில் ட்ரெயினில் உணவு கொண்டு வந்து பரிமாறுவாங்களாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அதுவும் நம்ம இந்தியாவின் பழமையான ரயில் அருங்காட்சியகத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இது புதுடெல்லியில் இருக்குது. அடுத்த ஜிகே கேள்வியும் தயாராக இருக்குது. உலகின் மிக பெரிய ஆற்று தீவு எங்கே இருக்குது? தீவுனாலே கடலில் தான் இருக்குமா? இல்லைங்க, ஆற்றுலையும் இருக்கும். ஆற்றுலையுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து ஆற்று தீவு அமையும். அப்படிப்பட்ட ஒரு தீவு அமைஞ்சிருக்குது, அதுவும் மிக பெரிய தீவு நம்ம இந்தியாவில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றத சரியான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0462 2561 3 3 மற்றும் 3 2 அப்படின்ற எண்களுக்கு

0: நேரில் 10:37 நம்மட மாயாச்சு. மனம் விரும்பத நிகழ்ச்சி தான். நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களை நீர்கள் கேட்டுட்ருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்டகாசமான பாடலை கேட்குறதுக்கு நேரம் காத்துட்ருக்கிறாங்க. பேசிடுவோமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க? முருகன் சார், வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க.
1: இந்த உத்தம புத்தகம் படத்துல இருந்து கண்டி ரெண்டு மோதி அந்த பாட்டு போடுறேன்.
0: நிச்சயமா அந்த பாடலை நம்ம கேட்டுருவோம். அதுக்கு முன்னால ஜி கே கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? நான் கேள்வி கேட்கட்டா? கேள்வி கேட்கட்டுமா? சரி. உலகின் மிக பெரிய ஆற்று தீவு எது? ஆப்ஷன் சொல்றேன். ஒண்ணு வந்து மஜிலி, இன்னொன்னு ஸ்ரீரங்கம். மஜிலி. ஓகே, சூப்பர். அதான் கரெக்டான பதிலும் கூட. வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி
0: நன்றி. மஜிலி வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அசாம் மாநிலத்தில் ஓடக்கூடிய பிரம்மபுத்ரா ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த மஜிலி தீவு அமைஞ்சிருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆற்று தீவுகள்லையே ரொம்ப பெருசு அப்படின்னு கின்னஸ் சாதனையே இது படைச்சிருக்குது. இயற்கை அழகுக்கும் அசாம் மாநில அந்த கலாச்சாரத்துக்கும் பெயர் பெற்ற இந்த தீவில் மரத்தால் ஆன தூண்களில் வீடுகள் கட்டியிருப்பாங்க. அதுவும் வீடுகளை நல்ல ஹைட்டாக கட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ரீரங்கம் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. திருச்சியில் காவேரியும் கொள்ளிடமும் அந்த பிரிகிற இடத்துல இந்த தீவு அமைஞ்சிருக்குது. சரி நேர்லி, நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போயிடலாம். துருவ கரடின்னு சொல்லக்கூடிய பனி கரடிகளோட தோல் அந்த கலர் என்ன? துருவ கரடின்னு சொல்லக்கூடிய அந்த பனி கரடியோட தோலின் நிறம் என்ன? இதுதான் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுருசிங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு உத்தம புத்திரன் திரைப்படத்துல இருந்து.

0: நேரில் 10:44 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களையும் ஜிகே கேள்விகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா சரியான பதிலை சொல்றதுக்காக நேரும் காத்துட்டு இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். நிலையத்தின் அன்பு தொகுப்பாளர் சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கலக்காட்டுல இருந்து ராஜேந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: படம் வந்து தாய் கிழவி பாட்டு வரும் பாத்தீங்களா?
0: தாய் கிழவி படமா? தாய் கிழவி பாடலாம். திருச்சிற்றம்பலம்
1: பாட்டு தாய் கிழவி.
0: நிச்சயமா நம்ம கேட்டுருவோம். அதுக்கு முன்னால ஜிகே கேள்விக்கு போயிடுவோமா?
1: சொல்லுங்கம்மா.
0: கண்டிப்பா சொல்லிடலாம். பனி கரடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துருவ கரடியோடைய தோலின் நிறம்
1: என்ன?
0: ஆப்ஷன் கருப்பா வெள்ளையா?
1: கருப்பு கலர் தான்.
0: கருப்பு கலர் தான். இதுக்கு நான் ஆப்ஷன் சொல்லிருக்கேன் இல்ல சார். சரியான பதில சொல்லிட்டீங்க. ஆப்ஷனே உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. இருந்தாலும் ஒரு பாத்தீங்களா, சூப்பர், நல்ல நினைவுல வச்சு சரியான பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி
0: நன்றி. கரெக்டான பதில சொல்லிட்டாங்க. நம்ம பனிக்கரடி வெள்ளை வெள்ளைனு தானே இருக்கும், அதோட தோலும் வெள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. அதோட தோல் வந்து கருப்பு கலர்ல இருக்குமா? அந்த பனியில அது இருக்குது இல்லையா, வாழ்து இல்லையா, அதனால அதோட தோல்ல வந்து நிறைய சூரிய ஒளிகளை சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கருப்பு கலர்ல இயற்கை அமைச்சிருக்குது. அந்த தோல் நம்ம சொல்றோம், தோல் கருப்புன்னு சொல்லிட்டோம். அடுத்து முடி இருக்குதுல்ல, அந்த ரோமம், ரோமம் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையாக தெரியுது. ஆனால் ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அந்த ரோமத்துக்கு வந்து கலரே கிடையாது. அது எப்படின்னா, ஒளி ஊடுருவ தன்மை வந்து அந்த முடிக்கு இருக்குது. அந்த இடத்துல எல்லா பக்கமும் சுற்றி சூழ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குதா, அதை பார்க்குறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த முடியில் பட்டு நம்ம பார்க்குறதுக்கு வெள்ளையாக தெரிகிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த பனிக்கரடியோடைய ரோமம் அந்த முடிக்கு வந்து கலரே கிடையாது. இந்த பனிக்கரடிகள் வந்து கிட்டத்தட்ட 700 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குமா? இவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் 300 கிலோமீட்டர் அளவுக்கு நல்ல சோர்வே இல்லாமல் அந்த தண்ணியெல்லாம் நீந்தி போகுமா? வெயிட்டெல்லாம் இதுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ரொம்ப சூப்பராக ஸ்விம் பண்ணுமா, ரெஸ்டே எடுக்காமல் சோர்வே இல்லாமல் அழகாக நீந்திட்டே போகுமா? சரி, அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா? இந்தியாவில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய முக்கியமான நதி எது? நம்ம இந்தியாவில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய முக்கியமான நதி எது? இதுதான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த

கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0462-256-1133 மற்றும் 32 அப்படின்ற எண்களுக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துலேருந்து.

0: சூப்பரான பாடலை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில 10:50 ஆயாச்சு. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கிற நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஜோதி பேசுறேன் மேடம்.
0: காலை வணக்கமா, சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதம் அந்த பாட்டு பாடு மேடம்.
0: கண்டிப்பா நம்ம பாடலை கேட்டுடலாம். அதுக்கு முன்னால ஜிகே கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? நான் கேள்வி கேக்கட்டா?
1: கேளுங்க.
0: சரி, இந்தியாவில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய முக்கியமான நதி எது?
1: ஆப்ஷன் கொடுங்களேன் பாப்போம்.
0: ஆப்ஷன் வந்து நர்மதை, தப்தி. இந்த ரெண்டில் எதாக இருக்கும்?
1: நர்மதையாக இருக்கும்.
0: நர்மதையாக இருக்கும். நீங்கள் ரெண்டில் எதை சொன்னாலும் அதான் சரியான பதில், ஏன்னா ரெண்டு நதியுமே அங்கே கலக்குது. சரிங்களா? நன்றிம்மா. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவங்களுக்கு. நம்ம இந்தியாவில் வந்து பொதுவாக நதிகள் எல்லாமே வங்கக்கடலில் தான் கலக்கும். ஆனால் அரபிக்கடலில் சில நதிகள்லாம் கலக்குது. அதில் முக்கியமான நதின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்மதையும் தப்தியும் தான். நம்ம இந்தியாவில் வந்து எல்லா பெரும்பாலான ஆறுகள் வந்து மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி பாயும். அதான் சொல்கிறோம் இல்லையா நம்ம

கால பிரிகுடால கலக்குது அப்படின்னு சொல்லி, இந்த நர்மதையும் தப்தியும் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேற்கு திசையிலிருந்து ஓடி நமக்கு வந்து கலக்குது அரபிக்கடலில். இந்த ஆறுகள் வந்து விந்தியா, சாத்புரா அப்படின்ற அந்த மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய அந்த பிளவு பள்ளத்தாக்கில் ஓடி வருது. இந்த பள்ளத்தாக்கு தான் எப்படி இருக்குது, மேலேருந்து கீழே சரிஞ்ச மாதிரி, அது மேற்கு சரிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால இயற்கையாகவே இந்த நதிகள் வந்து மேற்கு நோக்கி சாய்வாக வந்து அரபிக்கடலில் விழுகுது. இப்படி மேற்கு திசை நோக்கி பாயறதுனால இந்த நர்மதை தப்தி ஆறுகளை இந்தியாவில் தலைகீழாக பாயும் ஆறு அப்படின்னு செல்லமாக சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா நதியும் வந்து இங்கே தான் பக்கத்தில் இருந்து வங்காள விரிகுடாக்கு பாஞ்சிச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வித்தியாசமாக ஓடி அரபிக்கடலில் போய் பாயிறாங்க. அதனால் இந்தியாவுடைய தலைகீழாக பாயும் ஆறுகள் அப்படின்னு செல்லமாக சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் சுப்ரான ஜிகே கேள்விகள் எல்லாம் நேர்களை நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நேரம் காலை 10:53.

நிர்லே மனம் விரும்புதே நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சூப்பரான சுவாரஸ்யமான ஜிகே கேள்விகளை உங்களுடன் வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. ஒலிக்க இருக்கும் நிறைவு பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து மணித்திரு நாடு நிகழ்ச்சியும் காத்துட்ருக்குது. இன்றைக்கி கேரளாவின் சின்ன காணல் குறித்த தகவல்கள் வலம் வர நம்ம கேட்க இருக்கிறோம். இன்றைக்கி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எது அப்படின்றத தோழிகளே நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 04-22-256-1133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நம்ம கேட்டுடலாம். தளபதி திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். தமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதாரம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3 நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும்

86,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மலைவாசஸ்தலம் தான் மூணார். மழை, வெயில், பனின்னு ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கிளைமேட்டையுமே இந்த மூணாரில் நம்ம போனோன்னா ஒரே நாளில் பார்த்து ரசிக்க முடியும். பசுமையான தேயிலை தோட்டங்கள், பனிமூட்டத்தால் சூழப்பட்ட உயரமான மலைகள், மலைகளிலிருந்து விழுகின்ற நீர்வீழ்ச்சின்னு இயற்கையுடைய கண்கவர் காட்சிகளுக்கு இந்த மூணார் ரொம்பவே பிரபலம். இந்த மலை வாசஸ்தலம் தான் தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கோடை வாசஸ்தலமாகவும் இருந்திருக்குது. அப்படிப்பட்ட மூணாரில் சுற்றி பார்க்கறதுக்கு ஏராளமான இடங்கள்ல இருக்குது. அதில் ஒரு அழகான இடம் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். சின்ன கனல் அப்படிங்கிற இந்த இடம் பத்தி தான் இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏ ஆர் ரஹ்மான் இசையில ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. உன்னிமேனன் பாடியிருக்கிறாங்க, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மணி திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் சரியாக 11:12 ஆயிட்டிருக்குது. மூணார்லேருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மலை கிராமம் தான் சின்னக்கனல். இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அதுதான் அங்கே அதனுடைய ஸ்பெஷல்னே சொல்லலாம். இந்த நீர்வீழ்ச்சி சின்னக்கனல் நீர்வீழ்ச்சி அப்படின்னும், பெரிய கனல் நீர்வீழ்ச்சி அப்படின்னும், பவர் ஹவுஸ் நீர்வீழ்ச்சி அப்படின்னும் சொல்கிறாங்க. மூணார்லேருந்து போடி போகக்கூடிய வழியில் சாலையோரம் இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 800 அடி உயரத்திலிருந்து இந்த நீர்வீழ்ச்சி செங்குத்தான பாறைகளில் வழிந்தோடக்கூடிய அந்த காட்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமாக இருக்கும். வெண் நிறத்தில் இந்த அருவி பாய்ந்தோடுறது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாலையோட ஒரு புறத்தில் நீர்வீழ்ச்சியும், மறுபுறத்தில் பசுமையான தேயிலை தோட்டங்கள்னு ஒரு ரம்மியமான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு அழகான இடம் தான் இந்த சின்னக்கனல். ரோஜா திரைப்படத்திலிருந்து மின்மினி குரல்ல வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மணி திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மூணாரில் இருக்கக்கூடிய சின்ன கடல் பற்றி தான் கேட்டுட்டுருக்குறோம். இந்த ஊர்லேயே அந்த நீர்வீழ்ச்சி தான் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தேவிக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஏரி சீதா தேவிக்குளம். சீதா தேவிக்குளம் அப்படின்னு இந்த ஏரிக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, புராணத்தின்படி ராமருடைய மனைவியான சீதா தேவி இந்த கனிம வளம் நிறைஞ்ச இந்த ஏரியில் தான் நீராடினதாக நம்பப்படுது. அதனால தான் இந்த ஏரிக்கு சீதா தேவி அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஏரியிலிருந்து தான் சின்ன கடல் நீர்வீழ்ச்சி உருவாகுது. சாலை யோரத்தில் 800 உயரத்திலிருந்து இந்த நீர்வீழ்ச்சி வீழக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தர்றாங்களாம். இந்த சின்ன கிணல் நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஏற்ற காலம் இது அப்படிங்கிறத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. உன்னி கிருஷ்ணன் சித்ரா குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: பதினோரு மணி 26 மணித்திருநட நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மூணார்லேருந்து போடி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை கிராமம் தான் சின்ன கடல். இங்கே இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி பற்றி தான் கேட்டுருக்குறோம் இல்லையா. இந்த நீர்வீழ்ச்சி வந்து வருஷம் முழுக்குமே சுற்றுலா பயணிகளை ஈர்த்தாலுமே பருவமழைக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையிலான மாதங்கள் தான் அங்கே போகிறதுக்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்காலத்தில் நீர்வீழ்ச்சியில் நல்ல அந்த நீர் வரத்தெல்லாமே இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பனிமூட்டமும் தென்றலும் சுற்றுப்புறத்து குளிர்ச்சியாகவும் பசுமையாகவுமே மாற்றும். ஸோ இதை பார்த்து ரசிக்கிட்டே சாலையோரத்தில் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கடையிலேருந்து சுட சுட பிரெட் ஆம்லேட் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த இயற்கை காட்சி நம்ம ரசிக்கலாம். கோடை காலத்தில் நம்ம மார்ச் பொதுவாகவே இந்த கோடை காலத்தில் தான் நம்ம இந்த மலைவாச ஸ்தலத்துக்குலாம் போவோம் இல்லையா. இந்த மார்ச்லேருந்து மே வரையான அந்த காலகட்டத்தில் இங்கே போனோன்னா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து இருக்காதான். நம்ம போனோன்னா வெறும் செங்குத்தான பாறைகளை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் அந்த பருவமழை காலத்தில் நம்ம போனோம்னா நீர்வீழ்ச்சி நம்ம அழகாகவே பார்த்து ரசிக்கலாம். மே மாதம் அந்த மார்ச்லேருந்து அந்த மே மாதம் வரக்கூடிய அந்த கோடை காலத்தில் இங்கே நம்ம போகிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த சின்ன கடலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அழகான சுற்றுலாத்தலம் பற்றி தான் அடுத்ததான் நம்ம சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். இந்திரா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

சின்னக்கனல்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணிச்சோம் அப்படின்னா ஆனையிறங்கலை அடையலாம். ஆனையிறங்கல் அப்படிங்கிறது ஒரு டேம், தேயிலை தோட்டங்களால் சொல்லப்பட்ட ஒரு அமைதியான நீர்த்திக்கம் தான் இந்த ஆனையிறங்கல் டேம். பெயருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து காட்டு யானைகள் மலைகள்லேருந்து இறங்கி வந்து இங்கே நீர் கறந்துவோம். மூணார்லேருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஆனையிறங்கல் இருக்குது. இந்த டேமில் நிறைய படகு சவாரிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம யானைகளை பார்க்கறதுக்காகவும் போனோன்னா நம்ம பார்த்து ரசிக்கலாம். இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம சின்னக்கனல் பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தான் கேட்டு ரசித்தோம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு. இப்போ நம்ம உள்ளூர் தகவல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். அந்த தகவல்கள் சொல்றதுக்காக ரியோவும் தயாரா இருக்கிறாங்க. ரியோ, முதல் தகவல் என்ன?
1: முதல் தகவல் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் மாதந்தோறும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவி தொகை கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்காக நீங்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேர்லேயே போய் கேட்டுக்கோங்க. அதுபோல் விண்ணப்பங்களையும் நீங்கள் அங்கே தான் வாங்கி விண்ணப்பிக்கணும். இதுவரைக்கும் எந்த ஒரு உதவித்தொகையும் அரசுக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கலை அப்படின்னா தான் இதுக்கு நீங்கள் தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகள் வரை அவங்க வந்து தளர்வு கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும், இந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்கணும், இந்த வகுப்புகள் படிச்சிருந்தா 200 ரூபா அவங்களுக்கு வந்து உதவித்தொகை, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து தகுதியும் விருப்பமும் இருந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் போய் இந்த உதவித்தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
0: அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்னென்னா, நாளைக்கு நிறைய இடங்களில் மின்தடை செய்தி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தியாகராஜ நகர் துணை மின் நிலையங்களில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்னா, தியாகராஜ நகர், மகாராஜ நகர், ராஜகோபாலபுரம், சிவந்திப்பட்டி, குத்துக்கல், கொடிக்குளம், முத்தூர், அயோபி காலனி, தாமிரபதி காலனி, மல்லிகா காலனி, ஸ்ரீராம்குளம், ஏஆர் லைன், கோரிப்பள்ளம், ரயில்வே பீட்டர் ரோட், ஈபி காலனி, ராஜேந்திரன் நகர், ராம்நகர், காமராஜர் சாலை, அன்பு நகர், அப்புறம் என்ஹெச் காலனி, சித்தார்த் நகர், இந்த பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமாம், அதே போல் சீதபரப்பநல்லூர் துணை மின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் புதூர், சீதபரப்பநல்லூர், அப்புறம் சுப்பிரமணியபுரம், சிறுக்கன்குறிச்சி, வல்லவன் கோட்டை இந்த மாதிரியான பகுதிகளிலையும் மின் விநியோகம் இருக்காது.
0: அடுத்ததாக, இன்னும் எந்த ஊர்களெல்லாம் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாரணாபுரம்,
1: நாரணாபுரம் துணை மின் நிலையங்களில் நாளைக்கு வந்து மாதாந்திர பராமரிப்பு நடக்க இருக்குது. அதனால் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தரணி நகர், வாசுதேவநல்லூர், சங்கனாப்பேரி, சுப்பிரமணியபுரம், வெள்ளானைக்கோட்டை இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது.
0: இந்த தகவலோடு நம்ம அடுத்ததான் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். முதல்வன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்களே, அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக கடன் உதவி எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், இந்த வகுப்புகளை சார்ந்த நபர்களுக்கு, அதாவது தனிநபர் கடன் கொடுக்குறாங்க, இல்லை குழுக்களாக நீங்கள் வாங்குறீங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்க, அதுக்காக ஒரு தொழில் கடன் வந்து குழு கடனாக கூட கொடுக்குறாங்க. இதே இது உங்கள் பிள்ளைங்க வந்து வெளிநாட்டில் போய் படிக்க விருப்பப்படுறாங்க, அதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்காக உயர்கல்வி மேற்கொள்றதுக்கும் கடன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான நிறைய கடன் வசதிகளை வந்து இந்த நலவாரியம் நமக்கு செஞ்சிட்ருக்குது. உங்களுக்கு ஏதாவது தகுதியும் விருப்பமும் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்துக்கு நேரில் போய் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் அலுவலகத்திலையும் நீங்கள் நேரில் போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் போக முடியாது, ஏதாவது நான் வந்து ஈஸியாக ஃபோன்லேயே பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெப்சைட் அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் அதில் கூட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். TABCEDCO, அதாவது டாப் செட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு கடன் உதவி வழங்கிட்டுருக்குறாங்க.
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் சமூக நல அலுவலகத்தில் தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 22-35 வயதுக்குள்ளே இருக்கணும், இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்கணும், கணினி அறிவு இருக்கணும், அது போக டைப்பிங்கில் தமிழ் இங்கிலீஷ் லோவர் ஹையர் முடிச்சிருக்கணும், தட்டச்சு தொடர்பாக பணியில் 3 வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தொகுப்பூதியமாக மாதம் 12,000 ரூபாய் வழங்கப்படுறதா சொல்லியிருக்கு. இதற்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள நபர்கள் இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றது சாடல் டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் டைப்பிங் முடித்த அந்த லோவர் ஹையர் முடித்த தமிழ் இங்கிலீஷ் முடித்த அந்த சர்டிஃபிகேட், அப்புறம் இருப்பிட சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இந்த ஆவணங்களோட 10/7/2026 தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நேரில் போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 0461-2325606 இந்த எண்ணையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கான தகவல்களை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம்.
0: வீரதீர செயல் புரிந்த குழந்தைகள் வந்து மத்திய அரசோட விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 வயதிலிருந்து 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து வீரதீர செயல்கள், விளையாட்டு, அப்புறம் சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், கலை மற்றும் பண்பாடு, இந்த விஷயங்களில் சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக மத்திய அரசு விருது வழங்குறாங்க. இந்த விருதுக்கு உங்கள் குழந்தைங்க தகுதி பெற்றவங்க அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான விருது வாங்குறதுக்கு வர 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முழு விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் awards.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் பார்த்து அப்ளை பண்ணலாம்.
1: இந்த தகவலோட இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பம்பாய் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நான்கு மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு சொன்ன தகவல்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம்.
2: ஆமா, இன்னைக்கு கூட நிறைய உள்ளூர் தகவல்களையும் நேரில் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க அந்தந்த விண்ணப்பங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம்.
1: இவ்வளவு நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி, கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வளமரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதே நிகழ்ச்சியில் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எது? 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதமரின் விவசாய நிதி உதவி திட்டம். 1:10 நலம் தனா நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கின் மகத்துவம். 1:55 நலம் தனாவில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCRT. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2:10 மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 பிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம், அறிவியல் அணுக்களும் மூலக்கூறுகளும். 8:05 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் குடும்ப விளக்கு நூல் காட்டும் முதுமையிலும் காதல். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவண்ணலூர் கே லக்ஷ்மண் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 12:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.
0: திவ்யா
1: சொல்லுங்க. சந்தியா,
0: இன்னைக்கு என்ன தலைப்பு?
1: இன்னைக்கு என்ன தலைப்பு நீங்க தான் சொல்லணும்.
0: நானே சொல்லிடுறேன். ஓகே, அம்மா அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி அந்த பிடிச்ச அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம சிநேகிதிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நேர்களே, தலைப்ப திரும்பவும் சொல்றேன். உங்க அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் எது, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கத்துப்போம். அழைக்கலாம் எண்களுக்கு. நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வாங்கம்மா. சாந்திமா,
2: சாந்தி.

0: சொல்லுங்கம்மா, உங்க அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் இது.
1: ஒரு கவிதை சின்னதா சொல்லிடுறேன்மா. அன்பின் வடிவம் அம்மா, ஆற்றல் தந்தவள் அம்மா, கருணையில் கடவுள் அம்மா, சக்தியின் இருப்பிடம் அம்மா, சாந்த சொரூபிணி என் அம்மா, கள்ளமில்லா வெள்ளை உள்ளம் கொண்டவள் என் அம்மா. எங்க அம்மா அவன் பேர் வந்து சிவகாமி. அது நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் நான் கத்துட்டேன். சீக்கிரமா காலையில நேரமா எந்திரிப்பாங்க.
0: ஓகே,
1: எந்திரிக்கிறது நல்ல சுறுசுறுப்பு, நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க.
0: இந்த கவிதையை ரெடியா வச்சிருந்தீங்களா இல்ல இப்ப ஆன் தி ஸ்பாட்ல சொல்றீங்களா?
1: இல்ல, கவிதை இப்பதான் எழுதிருந்தேன் இன்னைக்கு.
0: பரவாயில்லையே, சூப்பரா இருந்துச்சே, நல்லா இருந்துச்சு கவிதை. அப்புறம் காலைல எந்திரிக்கிறது வேற?
1: காலையில எந்திரிக்கிறது நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க.
0: ஓகே,
1: புக் படிக்கிறது, இறை சிந்தனை, இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களை கடைபிடிச்சனால நானும் அது கத்துக்கிட்டேன்.
0: சூப்பர் சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், சரண் மகாதேவில இருந்து சிவகாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க அம்மா. அப்பதான் இட்டேரியில இருந்து சாந்தி சொன்னாங்க, அவங்க அம்மா
2: போய் நின்று நல்லா உதவி செய்யறது.
0: யார் உங்க அம்மா? ஓகே,
2: அவங்க கூப்பிடுதாங்களா அப்படின்ற நினைக்க மாட்டாங்க.
0: சரி,
2: அவங்களுக்கு ஒரு ஆபத்துனாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் முதல்ல போயிருவாங்க.
0: ஓகே, நீங்க அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா?
3: சூப்பரான
0: பாடல் வந்துட்டே இருக்கு. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல இருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:21 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தோழிகள் கிட்ட என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் இது அப்படின்னு தான்.
1: வணக்கம்.
2: எனக்கு ரொம்ப பிடிச்சது வயசான காலத்துல. அதே போல நானும் பின்பற்றேன், எங்க அம்மாவும் நான்
1: பாத்துக்கிறேன்.
2: அத்தோட எங்க அம்மா யார்கிட்டனாலும் கள்ளங்கமடம் இல்லாம பேசுவாங்க. அதே போல நான் சொல்ல
1: வந்தேன், எங்களுக்கே தெரியும் நீங்க அப்படிதான் அப்படின்ட்டு.
2: சரியா, பிரச்சனையே இல்ல.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி கனகம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்பந்தான் எல்லாத்தையும் உருட்டிட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு வைக்க, மணி 1 மணி ஆக போகுது, எப்படி பேசலாம்? இணைப்புக்கு வந்தாச்சு. வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
3: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
3: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையில்.
1: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க அம்மா

0: நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் எது?
1: மிகப்பெரிய பாடம்னா, எங்க அம்மா வந்து சிக்கனத்தை முதல்ல இருந்தே சொல்லி கொடுத்தாங்க.
0: சரி.
1: ஏன்னா அவங்க பெரிய குடும்பத்துல வாழ்ந்தாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கும் போது என்னென்ன அவங்க கத்துக்கிட்டாங்களோ அது அத்தனையும் அவங்க சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை இப்ப நான் கத்துக்கிட்டது. எனக்கு அது வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய பாடமா.
0: ஓகே, சிக்கனம். ஓகே, சூப்பர்.
1: சிக்கனம்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, திவ்யா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: இதுவும் அம்மா பாட்டு தானே?
0: ஆமா. நேரிலே விளம்பரத்தை தொடர்ந்து பாடல், பாஸ்கர் ஒரு ராஸ்கல் திரைப்படத்துல இருந்து.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: வணக்கம்.
2: உங்க
1: அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் எது?
2: எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்னன்னா, பெரிய ஆளுக்கெல்லாம் எதுவும் ஒண்ணும் சொல்லக்கூடாது, அன்பா பேசணும் வைக்கணும் சொல்லுவாங்க.
1: இந்த பாட்டு போட்டுலாமோ, அம்மா சும்மா இல்லடா அப்படின்ட்டு, சும்மா இல்லடா. ஓகே, சூப்பர். நீங்க பேசும் போதே தெரியுமா, ரொம்ப தன்மையோட நல்லா சந்தோஷமா, எப்பவுமே நீங்க சந்தோஷமா தான் பேசுறீங்க. ஒரு எந்த நீங்க பேசும்போது என்னைக்குமே ஒரு மாதிரி ஸ்லோவா சேடெல்லாம் பேசுனதே கிடையாது, எப்பவுமே சந்தோஷமா தான் பேசுறீங்க.
0: உற்சாகம்.
1: ஓகே, சூப்பர். அப்படியே தொடர்ந்து இருங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில
2: கலந்துக்கிட்டதுக்கு.
1: தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வணக்கம் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். வாங்க
3: தெரியுது.
2: சுறுசுறுப்பு நல்லா அதிகமா இருந்துச்சு. சுறுசுறுப்பு வேலை செய்வாங்க. இன்னும் வர எந்த வேணாலும் நல்லா திடமா செய்வாங்க. சோறு வந்து அடைய மாட்டாங்க. வரும்போது யாரு கிட்டாலும்
1: அதே
2: தான் நானும் இப்போ பாட பாடிக்கிட்டு இருக்கேன்.
1: தோட்டம் எந்த பக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்களும் அந்த பக்கம் வருவோம்.
2: ஏட்ட வந்து தேங்காய் வாங்கலாம், எங்க அம்மாட்ட வந்து சனிக்கா பீக்கங்கா வெள்ளரிக்கா.
1: உழைப்பு
0: சேமிப்பு எல்லாத்தையுமே நாங்க எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டோம்.
1: வலிமை திரைப்படத்துல சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
4: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.

0: 12:36 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே
1: வணக்கம். வணக்கம், இந்த பக்கம் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: நானும் எந்த ஆள் வந்தாலும் என்னமும் சாப்பாடு குடுக்க, எந்த ஆளுக்கு என்ன என்ன வந்தாலும் குடுக்க வைக்க நல்ல முறையில நல்லா செய்வோம்.
1: ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி.
2: ஆமா, சரிம்மா.
1: நன்றி, நன்றி. ஏதோ லிஸ்ட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே திவ்யா, அந்த லிஸ்ட கொஞ்சம் சொல்றது.
0: உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டத சொல்லுங்க, அதுல இருந்து நானும் எடுத்து சொல்றேன்.
1: சரி சரி, அதை பத்தி அப்புறம் போய் சோ நேரம் வந்துட்டாங்க பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வெளிய
1: கொண்டு முடியல தான்.
0: ஆனாலும் எங்க அம்மா கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம்ல இப்படி.

0: படிக்கணுமா இருக்கணும்னு
1: முயற்சி பண்றீங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களா?
2: ஏதோ ஒரு கவிதை சொல்லுவாங்க.
1: சரி சொல்லுங்க.
2: மூன்றெழுத்தில் ஒரு கவிதை அம்மா.
1: ஏங்க நானும் கொஞ்சம் லென்த்தியா போகும்னு பார்த்தேன். சரி ஓகே, ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு உங்க கவிதை. நீங்க பேசுனதை விட அந்த கவிதை தான் சூப்பர். சரியா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி
0: சந்தியா. நானும் விஜயா மாதிரி ஒரு வரியில ஒரு கதை சொல்லிட்டா
1: சொல்லுங்க.
0: அம்மா ஒரு வரியில் கவிதை.
1: ஐயோ முடியல. சரி கேட்டீங்கல்ல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. எங்க அம்மா வந்து காலையில எழுந்திருவாங்க. இப்ப எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போறாங்க அப்படின்னா அதுக்கு பேக்கிங் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், ஃபாலோ பண்ணலாம்னு நினைப்பேன். ஆனா முடியாது, எங்க அம்மாட்ட திட்டு தான் வாங்குவேன்.
0: எங்க அம்மா கிட்ட இருந்தேன்னா எங்க அம்மா வந்து ஸ்பீடா எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு கிடையாது. இப்போ நீங்கள் சமைக்கிறது வந்து 1.5 மணி நேரத்தில் முடிக்கணும்னா சாதம் குழம்பு கூட்டு டக்கு டக்கு டக்குன்னு நின்றுக்கிட்டே கிடக்கட்டுன்னு எல்லாமே செஞ்சுருவாங்க. நாங்கள் 6 மணி உட்காந்து நறுக்கி கிறுக்கி எல்லாம் பண்ணுவோமா. அதனால் நல்ல ஸ்பீடாக பண்ணுற விஷயங்களை எங்கள் அம்மா கிட்ட தான் நாங்கள்
1: கற்றுக்கோ. ஓகே ஓகே.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேர்களை தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள். இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்த போது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மை

0: கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில் தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸில் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கிக் கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை

வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏற்கனவே வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். இரண்டு மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125th பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24th நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவா பகல குளிர வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாது நீ, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: 12:51 மறுபடியும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் இது அப்படின்னு நம்ம தோழிகிட்ட பேசிட்டு இருக்கிறோம். தோழியும் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
6: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் பேசுறீங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா.
7: இந்திரா.
6: இந்திரா, எங்க இருந்து பேசுறீங்க? ஊர் பேர் சரியா கேட்கல.
7: வீரவநல்லூர்.
6: வீரவநல்லூர், சரி, ஓகே. சொல்லுங்கம்மா, உங்க அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் எது?
7: எங்க அம்மா ரொம்ப பொறுமையா இருக்கணும்பாங்க.
6: பொறுமை, ஓகே.
7: அப்புறம் யார்ட்டையும் சண்டை போட கூடாதும்பாங்க.
6: இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? பண்ண முடியுதா?
7: இருப்போம், ஓரளவு இருந்துப்போம்.
6: ஓரளவுக்கு, ஓகே. சரி, என்ன செய்ய அப்படிங்கீங்களா? சரிம்மா, சரிம்மா, ரொம்ப நன்றி.
7: நம்மளால முடிஞ்ச உதவிய யாருக்கும் செய்யணும்.
6: சரி சரி,
7: என்ன கேட்டானா இல்லைன்னு கொடுக்கணும்பாங்க.
6: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்,
7: அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
6: சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்து. நன்றி. வணக்கம். வணக்கம், எனக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம்.
8: ஹலோ. ஹலோ,
5: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கோம்.

0: ஓகே, சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம்,
1: என்ன தலைப்பு? நானே கேட்கணும்.
0: உங்க அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் எது?
1: சிக்கனம் சேமிப்பு.
0: சிக்கனம் சேமிப்பு. யாருமே சமையல பத்தி சொல்லவே இல்லை, எல்லாரும் இதான் சொன்னாங்க சமையல் பத்தி. சமையல்லாம் எப்படி அம்மா கிட்ட
1: கத்துக்கிட்டீங்களா?
0: என்னதான் மிக்ஸில போட்டு அரைச்சாலும் அந்த அம்மில போட்டு அரைச்சி கை கால்லாம் வலி வரும் பாத்தீங்களா, அப்ப சாப்பிடுவோம் பாருங்க. அதேதான். சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி.
2: அதாவது நீங்க கேட்டீங்க மிகப்பெரிய பாடம்னு கேட்டிருக்கீங்க. இந்த சமையல்ங்கிறது நம்ம எல்லாருமே கை வந்த கலையில ஏதாவது ஒண்ணு வரும்போது வந்துடும் சாப்பிடுறதுக்கு. ஆனா இந்த சிக்கனம் சேமிப்பா இந்த மாதிரி பாடங்கள் வந்து
0: யாராவது சொல்லுவாங்களேன்னு நினைச்சேன். ஏன்னா சமையல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது,
2: அதுவும்
0: அது ஒரு பெரிய கலை. அதை வந்து அம்மா கிட்ட இருந்தா நம்ம கத்துக்க முடியும், தனியா போய் கிளாஸ் எல்லாம் படிக்க முடியாது. அதை யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் சொல்லல.
2: இப்பதான் நமக்கு நிறைய வந்துருச்சு வசதிகள், போன்ல பார்த்து கத்துக்கிறோம்.
0: அதேதான். சரி, ஒரு நேரம் வந்துட்டாங்க, பேசிடுவோமா? வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மாலதி,
0: கரெக்டா?
3: மாலதி தான்.
0: மாலதி எங்க இருந்து பேசுறீங்க?
3: மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி எங்க இருந்து பேசுறீங்க? மகாலட்சுமி. ஓகே, சொல்லுங்கம்மா, உங்க அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் எது? பொறுமை. ஓகே,
3: அது பொறுமை
0: இருக்கா? இருக்குது. சரி, ஓகே. வேற
3: சமையல் கொஞ்சம்
0: இந்த வார செவ்வாய்க்கிழமை நாளைக்கு
3: தானே,
0: அடுத்த வாரமா? சரி, ஓகே, வந்துடலாம் 14ஆம் தேதி. சரியா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. பொங்கலுக்குலாம் கூப்பிடுறாங்களே, ஆனால் அன்னைக்கு டியூட்டி,
2: அதனால போக முடியாது,
0: பொங்கலுக்கு வர முடியாது. ஒரு தூக்குச்சட்டியில கொடுத்து விடுங்க, நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்குருவோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு திவ்யா. அதாவது அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க,
2: அதாவது இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஒவ்வொரு வீட்டுக்குமே கடவுள் அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் தாயை படைத்தான் இறைவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
2: அதான் நம்மளுடைய முதல் குருவும் அம்மா தான்.
0: கண்டிப்பா. அதாவது நம்ம ஸ்கூல்ல போய் எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் நம்ம வாழ்க்கை பாடத்தை நம்ம கூடவே இருந்து கத்துக் கொடுக்கக்கூடியது வந்து நம்ம அம்மா மட்டும்தான். அதை நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரத்தான் செய்வோம், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால அவங்களுடைய சாயல் நமக்கு விழத்தான் செய்யும் எல்லா விஷயத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். நேர்லயே நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய், சந்தியா ஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் திவ்யா.
0: நிறைவான பாடல் நியூ திரைப்படத்திலிருந்து ஒன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கமின் குரல்களில் பாடல்.

உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்படும் மொத்த தொகையானது நேரடி வங்கி பரிமாற்ற முறையில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாற்றப்படுகிறது. பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் கீழ் 12 கோடி சிறு மற்றும் குறு விவசாயிகள் சேர்க்கப்படுவர். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, அடையாள சான்று அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது வாக்காளர் அடையாள சான்று, வங்கி கணக்கு எண் புத்தகம், கைபேசி எண், முகவரி ஆதாரம், விவசாய நில ஆவணங்கள், பண்ணையின் அளவு, எவ்வளவு நிலம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பிரதம மந்திரி சம்மான் நிதி திட்டத்தின் மையத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படல் வேண்டும். அதன் பிறகு பயனாளிகளின் பெயர் பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பும் நாட்டின் ஆர்வமுள்ள விவசாயிகள் விண்ணப்பதாரர் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். விவசாயிகள் கார்னர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் மேலும் 3 ஆப்ஷன்கள் தோன்றும். இவற்றில் புதிய விவசாயி பதிவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். புதிய விவசாயிகள் பதிவு படிவம் திறக்கும். இந்த படிவத்தில் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பிறகு சமர்ப்பி பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு பதிவு படிவத்தை பிரிண்ட் எடுத்து எதிர்கால குறிப்புக்காக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழியில் உங்கள் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும். விண்ணப்பிப்பதில் ஆதார் எண் தவறாக போய்விட்டால் அதை திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஆதார் தோல்வி பதிவை திருத்தி என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண்ணை திருத்திக் கொள்ளலாம். முகப்பு பக்கத்தில் விவசாயிகள் கார்னர் என்ற விருப்பத்திலிருந்து பயனாளி நிலை என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண் போன்றவற்றிலிருந்து பயனாளியின் நிலையை பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் மூலம் பயன்பெறும் நாட்டின் விவசாய சகோதரர்கள் கிசான் கிரெடிட் கார்டை பெற வேண்டும். கிரெடிட் கார்டு பெற நீங்கள் விண்ணப்பிக்க கிசான் சம்மான் நிதி கணக்கு

0: வங்கிக் கிளையில் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். PM கிசான் மொபைல் செயலியை பெற வலைதளத்தின் முகப்பு பக்கத்தில் விவசாயிகளின் கார்னரின் கீழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து பயனாளிகளுக்கும் 60 வயது நிறைவடைந்தவுடன் ஓய்வூதியம் வழங்கப்படும். பிரதம மந்திரி கிசான் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 5 கோடி பயனாளிகளுக்கு சேவை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி PM Kisan-ICT@gov.in PM Kisan-ICT@gov.in நேரடி ஹெல்ப்லைன் தொலைபேசி எண் 233-81092 233-81092 STD குறியீட்டு எண் 011 இத்திட்டத்தின் உழவர் நல பிரிவு தொலைபேசி எண் 911-1-233-82-403 இத்திட்டத்திற்கான மின்னஞ்சல் முகவரி PM Kisan-HQRS@gov.in PM Kisan-HQRS@gov.in இத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் http://pmkisan.gov.in http://pmkisan.gov.in பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:10 நிகழ்ச்சி எண்ணுயிர் தோழி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has embarked on a 6-day visit to Indonesia, Australia and New Zealand. In his departure statement, the Prime Minister said his visit to the three countries will further strengthen India's Act East policy, Mahasagar vision, as well as the country's outlook towards a free and open Indo-Pacific. Prime Minister Modi said his visit to Indonesia will further deepen the comprehensive strategic partnership which was elevated during his 2018 visit. From Indonesia, the Prime Minister will travel to Melbourne at the invitation of Australian Prime Minister Anthony Albanese. The Prime Minister will then visit Auckland at the invitation of New Zealand Prime Minister Christopher Luxon. Union Home Minister Amit Shah has lauded the Ministry of Cooperation for bringing change in the lives of millions of people by following the mantra of prosperity through cooperation for the past 5 years. Addressing the gathering on the occasion of the 5th Foundation Day of the Cooperation Ministry, Mr. Shah said today is a very auspicious day for 30 crore people associated with the cooperative sector and more than 8,50,000 cooperative institutions across the country. He said that on this day, Prime Minister Narendra Modi decided to establish an independent Ministry of Cooperation in the government. The BRICS heads of anti-drug agencies meeting began in Guwahati today. Delegates from BRICS member countries are participating in the 2-day meeting organized by the Narcotics Control Bureau under the Ministry of Home Affairs. Addressing the inaugural session, Director General of the Narcotics Control Bureau, Anurag Garg, said modern drug trafficking networks operate across borders through darknet platforms, synthetic drugs, new psychoactive substances and maritime routes, making enhanced international cooperation essential. He proposed the establishment of a dedicated BRICS virtual working group for regular intelligence sharing, analysis of trafficking trends and coordination of joint law enforcement efforts. The government has said over 104 crore health records have been linked to over 93 crore Ayushman Bharat health account Abha. This marks a significant progress in India's journey towards a connected digital public health ecosystem. Abha is a 14-digit unique identifier like Aadhaar that securely links individuals to the wider health system. It helps patients access digital health services. They can connect to insurers, healthcare facilities, doctors and other services with all their medical history intact through this network. The Election Commission today issued notification

11 நிமிடம். நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா. நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயங்கிறனால ஒவ்வொருத்தருமே அதுக்காக உடற்பயிற்சி செய்கிறோம். சத்தான உணவுகளை டெய்லி கட்டாயம் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மருத்துவ குணங்களை கொண்டதாக தான் இருக்குதுங்க. இப்போ கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகெல்லாம் அதிக சக்திகள் இருக்குது. அதே மாதிரியே கிழங்கு வகைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின்களும் தாது பொருட்களும் நிறைஞ்சு இருக்குதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ நன்மைகள் செய்து அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் நிகழ்ச்சியில். முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, வண்டிக்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கின் மகத்துவம் பற்றி பேசிகிட்ருக்குறோம். இந்தியாவிலையும் சரி மற்ற வெப்பமண்டல பகுதிகளிலும் சரி ஒரு பிரதான உணவாக வந்து இது பயன்படுத்தப்படுது. மரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதை சரியான முறையில் எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. உடல் எடையை வந்து அதிகரிக்க விரும்புகிறவங்க வந்து இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கார்ப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால தினசரிக்கான கலோரிகளை வந்து அதிகமாகவே கொடுக்குது. இதில் கொழுப்பு கிடையாது, அதனால் ஆரோக்கியமாகவே நம்ம உடல் எடையை வந்து நம்ம கூட்டிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரையின் பெரும்பகுதி வந்து மரவள்ளி கிழங்குடைய வேர்களில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அதிக அளவும் எடுத்துக்கக்கூடாது. இதுன்னு இல்லைங்க, எதுவுமே அதிக அளவில் எடுத்துக்கூடாது, அளவாகவே எடுத்துக்கிறணும். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு, சதுரங்கம் திரைப்படத்துல இருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மரவள்ளி கிழங்கின் மகத்துவம் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் நேர்களே. மரவள்ளி கிழங்கில் பார்த்திங்கன்னா இரும்பு மற்றும் தாமிர சத்து இருக்குது. இந்த தாதுக்கள் வந்து இரத்த ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல சுழற்சி அப்புறம் போதுமான ஆக்சிஜன் அளவை வந்து ஒரு நிர்வகித்தன் மூலமாக இரத்த சோகை மாதிரியான நோய்களை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அப்புறம் பிறவி குறைபாடுகளையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த மரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. கர்ப்ப காலத்தில் இதை எடுத்துக்கும்போது குழந்தைகளுக்கு நரம்பு குழாய் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குமா இந்த மரவள்ளி கிழங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குல நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. மலச்சிக்கல், வயிறு வீக்கம், அப்புறம் செரிமான குறைபாடு மாதிரியான பிரச்சனைகள் வந்து விடுவிக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும். நேர்லே நிகழ்ச்சி இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்னடி மீனாட்சி திரைப்படத்திலிருந்து வாணிஜெயராமின் குரலில் பாடல்.

கேட்டுட்ருக்கீங்க நலந்தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மரவள்ளிக்கிழங்கின் மகத்துவம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா அதிக புரதம் அப்புறம் வைட்டமின் கே சத்து

நிறைஞ்சிருக்குது. இது வந்து தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம கை கால்கள் அப்புறம் மூட்டுகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கிழங்கை நம்ம எடுத்துக்கிறலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் கிடையாது, மன ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப நல்லதாங்க. வைட்டமின் கே இருக்கிறதுனால மூளை நரம்பியல் செயல்பாட்டை அதிகரிக்கிறது மூலமாக அல்சைமர் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைச்சி கொடுக்குதான். அப்புறம் இதய நோய், அப்புறம் பக்கவாதம் இதெல்லாம் வந்து தடுக்குதாங்க. இதில் வந்து குறைஞ்ச சோடியம் இருக்கிறதுனால உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை தருமா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

தொலைபேசி எண் 0444249648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும் நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள 30 கோடி மக்களுக்கு இந்த தினம் இன்றியமையாதது என எடுத்துரைத்தார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன்

0: முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
1: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராம இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா, இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வரப்போகலாம்.
0: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டி வதைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும் சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போளூர் செங்கம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது

0: நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
2: இந்து சமய அறநிலைத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
4: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
5: கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
6: ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ்னு பேர். ஸ்டாக் ஹார்ன் அப்படின்னு சொன்னால் குதிரை மான் கொம்பு இருக்கு இல்லையா, மான் கொம்பு மாதிரி இந்த கல் வந்து பரவிக்கிட்டே இருக்கும், அந்த கொம்பு மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ் அப்படின்னு பேர். மெக்னீஷியம், அமோனியா, பாஸ்பேட் இதனால் வரக்கூடிய கல். அடுத்தது சிஸ்டைன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் உண்டாகும். இது வந்து ஜெனட்டிக்காக நம்மளுடைய பாரம்பரியமாக எப்படி தாத்தா பாட்டி சொத்து நமக்கு வருதோ அதே மாதிரி நம்மளுடைய ஹெரிடிட்டரியாக வரக்கூடிய ஒரு கல் வந்து சிஸ்டைன் ஸ்டோன்னு சொல்லுவோம். கல் நிறைய வகை இருக்குது. ஆனால் சிம்டம்ஸை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் அடி வயிறில் வலி, இல்லைன்னா முதுகுக்கு பின்புறம் வலி, அடுத்தது நீர் கடுப்பு, நீர் எரிச்சல், சில பேருக்கு ஹெமச்சூரியா என்று சொல்லக்கூடிய பிளட் யூரின்ல போகுது. இப்படி சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இதில் என்ன விதமான கல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கம்ப்ளீட் யூரின் அனாலிசிஸ் பண்ணும்போது அதில் டெபாசிட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா அந்த கல் வெளியில் வந்ததுன்னா என்ன விதமான கல்லுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூரின் ஸ்டோன் அனாலிசிஸ் கொடுத்தோன்னா அது என்ன கல்லுன்னு கண்டுபிடிச்சு தந்துடுவாங்க. இப்போ நமக்கு வந்து கால்சியம் ஆக்சலைட் ஸ்டோன்னா பால், பால் பொருட்கள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், தக்காளி, பீட்ரூட் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து நான்வெஜ் முடிஞ்ச வரைக்கும் ரெட் மீட்டு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம். அப்போ என்ன விதமான கல்லுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்றாப்புல நம்ம மெடிசன் எடுத்தோம்னா திருப்பி திருப்பி வர்றதில்லை. பொதுவாக நீர் சத்து நிறைய எடுக்கிறது இந்த கல் உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும். மற்றபடி கீரை வகைகள் கல் உள்ளவங்க மற்றவங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ கீரைல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்குது, அதிகமாக கால்சியம் இருக்குது, எல்லா நோயாளிகளும் கீரை எடுக்கலான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கல்லடைப்பு உள்ள நோயாளிகள் மட்டும் கீரை எடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க கீரை எடுக்கும்போது நமக்கு அந்த கல் வந்து மேற்கொண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. ஆனால் அதையும் மீறி தண்ணி நிறைய வழக்கத்தோடு கொஞ்சம் அதிகமாக குடித்தாங்கன்னா இவங்க கீரைகள் ஆன் அண்ட் ஆஃப் எடுத்துக்கிடலாம். நமக்கு கிட்னி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூரேட்டர், அடுத்தது யூரினரி பிளாடர், அடுத்தது யூரித்ரா. யூரித்ரா வழியாக தான் வெளியில் வரும். இப்படி நம்ம 4 வகையாக வச்சுக்கலாம். இதில் கிட்னியில் 2 mm, 3 mm, 4 mm, 6 mm, 10

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்கள் அரங்கேறும் அன்பின் வரிகள். இன்னைக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. அந்த கடிதங்களை வாசிக்கிறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பத்தி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும், எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கடிதம் எழுதணும். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க, எங்கே இருந்து அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு சரஸ்வதி இவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இருக்குது. 1/7/2026 அன்னைக்கு மாலை பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். அன்னைக்கு நம்மளுடைய நேயர்கள் 7 பேர் வெற்றி பெற்றது மிக்க மகிழ்ச்சி. நேயர்கள் அறிவிப்பாளர்கள் மாறி மாறி கேள்விகள் கேட்பது அருமை, கலகலப்பாகவும் நகழ்ச்சியாகவும் வலம் வருவது சிறப்பு. தொடரட்டும். அன்பு அறிவிப்பாளர்கள் மீராராஜன், சுப்பிரமணியன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் நெருஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா 1/7 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டேன். சங்க இலக்கிய பாடலில் அன்பு, காதல், வாழ்க்கை என அனைத்தையும் விவரித்து பாடல்களும் அருமையாக கொடுத்த என் இனிய அறிவிப்பாளர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் எங்கிருந்துனா விஜய கரிசல் குளத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் தான். நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததா உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் அவங்களுடைய கடிதம், காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் அவங்களுடைய கடிதம் சேர்த்தா எழுதியிருக்கிறாங்க. 2/7 மதியம் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கடிதம் வாசித்த அறிவிப்பாளர்களின் வாசிப்பு திறன் அருமை. 2/7 அன்னைக்கு மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2008 வெளிவந்த படம் பற்றிய தகவல்களை ஆர்ஜே சந்தியா ஜெகன் சொன்ன விதம், 2008 நேயர்களை கூட்டி போனாங்க. அப்புறம் 2/7 காலை 9 ஆனந்த பூங்காற்று தலைப்பு, பிறருடன் ஒப்பிட்டு பார்ப்பது சரியா தவறா என கேட்டிருந்தாங்க. மனசு எங்கெங்க சொன்னா கேட்க போகுது, கட்டுப்படுத்தாத ஒரே இடம் மனித மனம் தானே. நம்ம என்ன தவற தெரிஞ்சா செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரவர் வாழ்க்கை அவரவருக்கே அப்படின்னு அவருடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மன மகிழ்வுடன் நம் வாழ்க்கையை ஒப்பிடாமல் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கனகாவும் பத்மாவும். அன்னைக்கு எப்படி 2008 கொண்டு போனாங்களோ இன்னைக்கு 2011 கொண்டு போக போறாங்க சந்தியா. சோ நிகழ்ச்சி மறக்காம கேளுங்க.

0: 2010ஆம் ஆண்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். அடுத்ததா யாருடைய கடிதம் அப்படி இருக்குன்னா, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், சிவகலை கே கே தாமஸ், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமலி, உக்கரங்கோட்டை மணி, இவங்களுடைய கடிதம் தான் இருக்குது. 25ஆம் தேதி 25/6/2026 அன்னைக்கு இன்று ஒரு தகவல் கேட்டோம். ஐம்புலன்களில் வாய்க்கு வேலை அதிகம், வளைச்சு பிடிச்சி சாப்பிட்றதும் வாய்க்கு வந்தபடி பேசுறதும் இந்த வாய் தான், ஆக மௌனமே சிறந்த சமூக சேவை அப்படிங்கிற தகவல் வந்து அருமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 26ஆம் தேதி சுகமான ராகங்கள், ஐயம்பட்டி சந்திரசேகர் இடம்பெற்றிருந்தார். காதல் பாடல்களாக வலம் வந்தது இனிமை, இளமை, புதுமை, அருமை, நெல்லை பண்பலைக்கு நன்றினு சொல்லியிருக்கிறாங்க. 29/6/2026 அன்னைக்கு சுகமான ராகங்கள், பாளையங்கோட்டையார் சுகந்தி, வாழ்க்கையின் நெறிமுறைகளை சொல்லும் தத்துவ பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றினு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதம், உங்களுடைய கடிதத்திற்கு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுட்டு கடிதங்களை வாசிக்கலாம். இன்றைக்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் வந்த பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, பூவே உனக்காக, திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: உங்கள் மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம்.

0: உங்களுடைய கடிதத்திற்கு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுட்டு கடிதங்களை வாசிக்கலாம். இன்னைக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் வந்த பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

2:25 ஆயிட்டிருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள். அடுத்ததா உடையாம்புள்ளி சுதா பால்ராஜ் அவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இருக்குது. 1 தேதி அன்னைக்கு பிற்பகல் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் மாமியாரிடம் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஸ்நேகிதிகள் மாமியாரிடம் கற்றுக்கொண்ட விஷயத்தை பற்றி கூறினாங்க. அன்பு, பொறுமை, சமையல் பிரச்சனைகளை சமாளிக்கிறது அப்படின்னும் ஸ்நேகிதிகள் அருமையாக சொன்னாங்க. நிகழ்ச்சியை அழகாகவும் புன்னகையோடும் வழங்கிய ஜெமிமா மீரா இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதற்கேற்றவாறு பாடல்களும் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 2 தேதி அன்னைக்கு மாலை 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் மாணிக்க வாசகம் தாயம் 2 அவருக்கு தான் விழுந்துச்சு. கேள்வி கேட்டார், அறிவிப்பாளருக்கும் புரியலை எங்களுக்கும் புரியலை, ஆனால் சிரிப்பு மட்டும் வந்துச்சு. தொகுத்து வழங்கிய உஷா சந்தியா இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து 2008 உள்ள பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்துச்சு. சந்தியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2/7/2026 அன்னைக்கு வியாழக்கிழமை காலை 9:02 ஆனந்த பூங்காட்டில் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் அருமையாக கருத்துக்களை சொன்னாங்க. அறிவிப்பாளர் ரம்யா இறுதியில் ரோஜா நிலா ரெண்டுமே அது அது இடத்துல இருந்தால் தான் அழகுன்னு சொன்னாங்க. தொகுத்து வழங்கிய ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததாக யாருடைய கடிதம் இருக்குது அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மரியதாஸ் மம்சாபுரம் மீனா இவங்களுடைய கடிதம் தான். 3/7/2026 அன்னைக்கு இரவு இலக்கியச்சாரல்ல இலக்கியத்தில் மறக்க முடியாத கதாபாத்திரம் அப்படிங்கிற விவரங்கள் ஸ்ரீவை கோமதி அம்மா அவர்கள் சொன்னாங்க. அதில் மணிமேகலை, கர்ணன், கண்ணகி, ராமன், அனுமன், கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய இலக்கிய அனுபவங்கள் சொல்லியிருந்தாங்க. இரவு நேரத்தில் நம்மை அசத்திய அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்களது அன்பு கலந்த பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு நேயர் தொகுப்பு கேட்டேன், அதில் மம்சாபுரம் மீனா பூ என்ற வரிகள் கொண்ட பாடல்களை தேர்வு செய்து அதற்கு அனுபவ வாய்ந்த கருத்துக்களை சொல்லி எழுதியது மறக்க முடியாதபடி இருந்தது. அவருக்கும் ஸ்ரீமை கோமதிக்கும் தன் இனிய அழகு தமிழில் பேசி பாடல்கள் கொடுத்த அவருக்கும் என் அன்பான பாராட்டுகள்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மஞ்சள் நீர்காயிலிருந்து எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி அவர்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டு ரசிக்கிறோம். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்துக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்பின் வரிகள் நமது நிலைய நிகழ்ச்சிகள் பத்தி நேயர்கள் எழுதின கருத்துக்கள் கடிதம் வழியாக வாசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா யாருடைய கடிதம் வாசிக்க இருக்கிறேன் அப்படின்னா, மேலரத வீதி டவுன்ல இருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா இவங்களுடைய கடிதம் தான். 30/6/2026 அன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் குடும்பத்திற்கு அவசியம் விட்டு கொடுத்தல் தட்டி கேட்டல் தலைப்புக்கு சகோதரி சிந்து சாரா மிக அருமையாக இனிமையாக நேயர்களிடம் பதில் கேட்டு அசத்தி விட்டார்கள். மிக அருமை. அன்னைக்கு மனமருமித நிகழ்ச்சியில் சகோதரி மீரா பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் அருமை, அதன் விளக்கம் மிக தெளிவாக பயனுள்ளதாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 தேதி அன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இளைய தலைமுறையினருக்கு சமூக வலைதளம் வளர்ச்சியா நேரமிறையமா அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன் மிக தெளிவாக நேயர்களிடம் பதில் கருத்து பதிவு அருமை. அன்று ஒளிபரப்பிய பாடல் அத்தனையும் தலைப்பு சார்ந்த பாடல்கள் கொடுத்தது அருமை. சகோதரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தலைப்பு சார்ந்த பாடல்கள் கொடுப்பது மிக அருமை. சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 1 தேதி அன்னைக்கு மனமருமித நிகழ்ச்சியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்வி அதன் விளக்கமும் அருமை. அன்னைக்கு ஆலோசனை நேரம் பகுதியில் உடல் உழைப்பு அதன் ஆரோக்கியம் பற்றி டாக்டர் வினோத் ராஜ்குமார் மிக விரிவான விளக்கத்துடன் பயிற்சி பற்றியது கூறியது அருமை. அன்னைக்கு நம்மளுடைய நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் உழைப்பவர்கள் உழைக்காதவர்கள் கேள்வி மிக பயனுள்ளது. அன்று நிறைய நேயர்கள் கலந்து சிறப்பு. சகோதரி மேரா கேள்வி கேட்க நேரமில்லை, சகோதரிக்கு நமது நெல்லை பண்பலைக்கும் அன்பான நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு அந்த 1 தேதி இரவு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் அருமையான விளக்கத்துடன் என்றும் மறவாத பல காவிய பாடல்கள் கொடுத்து நிறைவு பகுதியில் குங்கும பொட்டில் மங்களம் என்ற கருத்துமிக்க பாடல் கொடுத்தது அருமை. அன்று சுகமான ராகங்கள் பகுதியில் நேயர்கள் பாட்டுக்கு இசை குரல் என்ற விபரத்தோடு இரவு பொழுது மிக அருமை. சகோதரருக்கும் நமது பண்பலைக்கும் மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 தேதி அன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் ஒப்பிடுதல் அவசியமா

அப்படிங்கிற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ரம்யா மிக தெளிவாக நேயர்களிடம் கேள்வியுடன் பதில் அருமையாக பதிவு செய்தார்கள். அன்று அன்பின் வரிகள் எங்கள் கடிதம் உட்பட அனைத்து கடிதம் மிக தெளிவாக வாசித்தது மிக அருமை. அன்று காலையில் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் தமிழ் பழமொழி அதன் ஆங்கில அர்த்தங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க, திருடிய கனி தித்திக்கும், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிற அந்த பழமொழிலாம் சொல்லியிருப்பாங்க போல. ஒவ்வொரு நாளும் இனிமை சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் அன்பான நன்றி நன்றின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

2:40 அன்பின் வரிகள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்களுடைய கடிதங்களை வாசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஐயா வணக்கம் சொல்லிக்கொள்வது அன்றும் இன்றும் என்றென்றும் அன்பான நேயர் திரு குற்றாலம் அம்பலவாணன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்பின் வரிகள் என்கிற நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுகிறேன். தினமும் மாலை 4 பொதிகை தும்பி நிகழ்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல நேயர்கள் விரும்பி கேட்கிறார்கள், நேரலை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார்கள். அதில் தாயம் உருட்டி உருட்டி அறிவிப்பாளர் கையும் தேய்ந்து விட்டது, தாயக்கம்பியும் தேய்ந்து விட்டது. எனவே இனிமேல் தாயம் உருட்டாமல் வரும் நேர்ட்ட ஆர்ஜே ஒரு கேள்வியும் ஆர்ஜே நேயரிடம் ஒரு கேள்வியும், அதாவது ஆர்ஜே ஒரு கேள்வியும் நேயர்கள் ஆர்ஜிட்ட ஒரு கேள்வியும் நமக்கு கேட்டால் நிகழ்ச்சி பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 2 கேள்விக்கும் பதில் சொல்கிறவங்க வின்னர் அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொன்று என்ன கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, தினமும் காலையில் 7:35 நமது அன்பு நேயர் சிவகலை தாமஸ் அவர்கள் இங்கிலீஷ் கிராமர் நடத்திய விதம் அருமை, மிக அருமையான நிகழ்ச்சியை வழங்கிய நிலை இயக்குனர் அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். நமது நிலை இயக்குனர் அவர்கள் நல்ல பல அருமையான நிகழ்ச்சிகளை கொடுக்கிறார்கள், அவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள். தாயம் உருட்டி விளையாடாத புதிய விளையாட்டு நிகழ்ச்சியாக வழங்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற சட்டம் தேவைதான், புதிய நேயர்கள் வரட்டும், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா 29 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்னைக்கு திங்களன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சந்திரா ராஜாமணி அவர்களுடைய பாடல் தொகுப்பு அருமை, பாராட்டுக்கள். சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பு பாடல்கள் நிகழ்ச்சியை 10:00 to 11:00 வரை ஒளிபரப்பதற்கு மிக்க நன்றி. கடந்த 2/7/2026 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். பழக்க தோஷத்தில் சந்தியா ஜெகன் தன்னிடம் நேற்று இந்த நிகழ்ச்சியில் வந்தீர்களா என்று கேட்டார். ஒரு நாள் ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் என்ற விதியை அவர் மறந்துவிட்டாரா, இல்லை இந்த மாற்றம் அவருக்கு தெரியாதா? முள்ளக்காடு பாபுவும் அப்படித்தான் கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம கண்டினியூஸாக 40 ஒரு பழக்கத்தில் நம்ம இருந்தோம்னாலே டக்குன்னு நம்ம அது பழக்கமாயிரும் இல்லையா, ஸோ அந்த இதில் அவங்க கேட்டிருப்பாங்களா இருக்கும். அடுத்ததாக, சென்ற மாதம் வரை ஒரு நேயர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பின்படி நானும் கலந்து கொண்டேன். அதனால் அறிவிப்பாளர் சந்தியா ஜெகன் நேற்று நீங்கள் கலந்து கொண்டீர்களா என கேட்டார். அப்படி நான் கலந்து கொள்வேன் என்று அவர்களிடம் கலந்து கொள்வேனா அப்படின்னு அவர்களிடம் வாதம் செய்தேன். பிறகு சரிதான், நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று சொன்னார்கள். மூத்தரையரான என் மனது வருத்தப்பட்டது. பல அன்பு நேயர்கள் என்னிடம் ஃபோன் செய்து அந்த ஆர்ஜை எப்படி அப்படி கேட்கலாம் என்று சொன்னார்கள். அன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர் களக்காடு ராஜேந்திரன் அவர்களும் இது குறித்து சந்தியா ஜெகனிடம் கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் இருந்ததுனால அதே ஞாபகத்தில் கேட்டிருப்பாங்களா இருக்கும், பரவாயில்ல. அடுத்த கடிதம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, July 1 சொல்லியிருக்கிறாங்க, புதன் அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியை அன்பு சகோதரர் சபாஷ் எல் சுப்பிரமணியன் அவர்களும் அன்பு சகோதரி மீரா நிகழ்ச்சியை நடத்துகிறார். ஜோரா நன்காக நடத்தினார்கள். ஒரு நேயர் எம்ஜிஆர் பாடல் ஒன்று சொல்லும்போது எல் சுப்பிரமணியன் அவர்கள் நேற்று இன்று நாளை படத்தில் இடம்பெற்ற பாடும்போது நான் தென்றல் காட்டு அப்படிங்கிற பாடலில் நடித்தவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பாடல் காட்சியில் நடித்தது எம்ஜிஆர் ராஜஸ்ரீ அப்படிங்கிற நடிகை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நம்ம நிகழ்ச்சியில காமராஜ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

உங்களுடைய கடிதம் தான் நான் வாசிக்க இருக்கிறேன். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 26/6 வெள்ளிக்கிழமை காலை ஆனந்த பூங்காட்டில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இஎம்ஐ அவசியமா அனாவசியமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம நேயர்கள்கிட்ட இருந்து பல கருத்துக்கள் கிடைச்சது, பாராட்டுக்கள். நம்மளுடைய சகோதரர் ரெட்டியார்பட்டி செல்வம் அவர்கள் குறிப்பிட்டது போல நமக்கு மாத சம்பளம் நிரந்தரமானது, நம்மால் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவைதானா அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு தேவையில்லா பொருட்களை இஎம்ஐ வாங்குறது அனாவசியமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1ஆம் தேதி ஆனந்த பூங்காட்டில் டிஜிட்டல் பயன்படுத்துவது மாணவர்களுக்கு பயனா பாதிப்பா அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய நேயர்கள் பலரும் பாதிப்பு தான் அப்படின்னு கூறினாங்க. இதுவும் உண்மைதான், பாராட்டுகள். இதற்கு மாறுபட்ட கருத்துக்களை, ஆனால் என்றைக்குமே உண்மைக்கு மாறாத கருத்துக்களை கூறக்கூடிய நம்மளது ரெட்டியார்பட்டி செல்வம் அவர்கள், டிஜிட்டல் நமக்கு பயன்தான், பாதிப்பு இல்லை அப்படின்னும், கட்டுப்பாட்டுடன் இருந்தால் பயன்தான் அப்படின்னு மாறாத கருத்துக்களை கூறி தினமும் மகிழ்விக்கும் செல்வம் அவருக்கு ட்ரிபிள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஆனந்த பூங்காட்டில் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சரியா தவறா அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சிறப்பித்தது வாயிலான பல கருத்துக்கள் கிடைத்தது, பாராட்டுக்கள். தன்னலமற்ற பொது தொண்டு செய்யும் மனிதர்கள், எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யாதவர்கள், பிரியமானவர்களின் போது வயதானவர்கள் மற்றும் கை குழந்தையுடன் வரும் பெண்கள் தன்னுடைய இடத்தை கொடுப்பார்கள். இன்றும் நமது அன்றாட வாழ்வில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நாமும் செய்யலாம். தேவையில்லாதவற்றிற்கு பிறரை ஒப்பிட்டு பார்த்து நேரத்தை வீணாக்குவது நாம் எல்லாவற்றையும் மிக சரியாக செய்து கொண்டிருப்பவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் உயர்வு பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி ஆனந்த பூங்காட்டில் நினைத்த வெற்றியை அடைய சாமர்த்தியமான வழியா சத்தியமான வழியா, அருமையான சிந்திக்க வைக்கும் தலைப்பு. தந்த சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். பேசிய நம்மளுடைய நேயர்கள் பெரும்பாலானோர் சத்திய வழிதான் அப்படின்னு கூறினது சத்தியம்தான். நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். சத்தியமான வெற்றிக்கு அழிவில்லை, காலத்தையும் வென்று நிற்கும் சாமர்த்தியமான வெற்றி நிரந்தரம் என்று உறுதியாக கூற முடியாது. நமது சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்கள் கூறிய அனைத்து கருத்துக்களும் பயனுள்ளதாக இருந்தது, அவர்களுக்கு டபுள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா கோயில்பட்டி குமார் அவர்கள் வந்து இலக்கியச்சாரல் நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 1ஆம் தேதி இலக்கியச்சாரலில் குறுந்தகை கூறும் செங்கவி செம்புல பயல் நீர் என்ற தலைப்பில் பேசிய சகோதரர் மணிமுத்தார் கணேஷ் அவர்கள், வெள்ளம் கரைபுரண்டு போவது போல குறுந்தகை பாடல்களின் வாயிலாக பல அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள், பாராட்டுகள். அன்புதான் அறத்தின் அடிப்படை. அன்பு இருக்கும் இடத்துல தான் நேர்மை வளரும், அன்பே அறத்தை வளர்க்கும். உண்மையான அன்புக்கு காலம் இல்லை, மொழி இல்லை. அன்பு இருக்கும் இடத்துல மனிதநேயம் வளரும் போன்ற காலத்தால் அழிக்க முடியாத கருத்துக்களை வழங்கிய சகோதரருக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி இலக்கியச்சாரல்ல இலக்கியத்தில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசிய சகோதரி ஸ்ரீவை கோமதி அவர்களின் பேச்சு சிறப்பாக இருந்தது. இலக்கியத்தில் கதாபாத்திரங்கள் கற்பனை அல்ல, அவர்களின் வாழ்க்கைப்படி நடந்தால் பணிவு, பக்தி, கருணை, தர்மம், துணிவு, அமைதியான குணம் இவைகளை பின்பற்றினால் மனிதர்கள் மாமனிதர்களாக வாழலாம் என எடுத்துரைத்து பழைய பாடல்களை வழங்கி ஸ்ரீவை கோமதி சகோதரிக்கு ட்ரிப்பிள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் தேதி வியாழன் இரவு 9:30 to 10 வரை விடியலை நோக்கி அப்படிங்கிற நாடகம் இடம்பெற்றது. விவசாய நிலங்களை பிளாட் போடும் தந்தை, ஊர் தலைவரான தந்தை ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை செய்யாமலும் காலத்தை கடத்தும் தந்தைக்கு எதிராக சவால் விடும் மகன், இறுதியில் தந்தையும் நல்லவராக மாறி ஊரையே பசுமை நிறைந்த பூமியாக்கும் தன்னலமற்ற இளைஞரை போற்றும் நாடகம், பொதுநலத்தை பேணும் நாடகம், பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக கோவில்பட்டிக்குமார் ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பின கடிதங்கள் இருக்குது. 1ஆம் தேதி ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் இன்று பாரோ, லெண்ட், லேர்ன், பிரிங், டேக் அந்த மாதிரியான புதிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதற்கான விளக்கத்தையும் எடுத்திருக்கிறார்கள். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் வெர்ப்ஸ் கொண்ட 7 வாக்கியங்களையும் அதில் சிறுவனின் செயல்பாடுகள் வெர்புக்கு ஏற்றவாறு அமையும் அதையும் சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் கேட்ட அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கற்றுக் கொடுத்த சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஆங்கிலம் வரும் நிகழ்ச்சியில் கரேஜ், என்கரேஜ், நெய்பர் அந்த மாதிரியான சொற்களுக்கும் அதற்குரிய பொருள் பற்றி விவரித்து கூறினார்கள். அடுத்து 4 சொற்கள் ஒன்று மட்டும் மாறுபட்ட பொருள் கொடுப்பதை எடுத்து காட்டினார்கள். நாமும் இது போன்ற எழுதி ஆங்கிலத்தில் பயிற்சி பெறலாம். ஆங்கிலம் வருமம் நிகழ்ச்சி மூலம் தொடர்ந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி காலை 7:30 ஆங்கிலம் வருமம் நிகழ்ச்சியில் எஃப்எம் அண்ட் ஏஎம் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடிந்தது. அடுத்து ரேடியோ என்ற வார்த்தையை வைத்து 4 வாக்கியங்கள் எளிதாக அமைத்து காட்டினார்கள். அப்போது எங்கே, ஏன், யாருடன் போன்ற சொற்களை கொண்டு எளிய வார்த்தைகளை ஆங்கிலத்தில் வழங்கினார்கள். பயனுள்ளதாக இருந்தது. கற்றுக் கொடுத்த சகோதரருக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு ஆங்கிலம் அறிவு நிகழ்ச்சியில் இன்னசென்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, ஜென்யூன், ஃப்ளெக்சிபிள் போன்ற புதிய சொற்களையும் அதன் பொருளையும் கற்றுக் கொடுத்து பயனடைந்தோம். அடுத்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்,

0: ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி வாக்கியம் அமைத்து எடுத்துக்காட்டுகளுடன் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளையும் தெளிவுபடுத்தினார்கள். பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாரு சகோதரர் சிவகளை கே கே தாமஸ் அவர்களுக்கு. நமது நெல்லை வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோவில்பட்டி குமார். ஆங்கிலம் அறிவு நிகழ்ச்சியில் என்னென்ன கேட்டாங்களோ அப்படியே துல்லியமாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நேரம் பார்த்தீங்கன்னா 2:55 ஆயிடுச்சு. நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதே மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சிகள் கிட்ட உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா தாராளமாக எழுதலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கடிதங்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இவ்வளவு நேரம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் திவ்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தொடர்வது 3 மணிக்கான செய்தி சுருக்கம். நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர்விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். நேர்களே, நீங்களும் நமக்கு குக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கணும், உங்க பாடல் இடம்பெறணும் அப்படின்னா நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794. திரும்பவும் சொல்றேன், 9443-60794. இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க ஊர் பேர் டைப் பண்ணி எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆரியங்கா ஒரு லட்சுமி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கிறீர்களே. குஷி திரைப்படத்திலிருந்து

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 3:10 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கோ நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் ஆலங்குளம் சுபா அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு நேர்களே. சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து

நேர்களை கேட்டு இருக்கீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உடையா புலி அருள்ராஜ் அபிஷேக் அனீஸ் அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களே நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துல இருந்து

நேர்களே, குக்கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் வந்து பாடல் அனுப்பியிருக்காங்க, யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நாசரித், ராஜேஸ்வரன், ராஜகுமாரி, கனகநேரி கண்ணன், சுமதி, தேனி, கார்மிகி கண்ணன், ஜெயா, ரவிமுருகன், கோவில்பட்டி பொன்மலர், முத்துச்செல்வி, சுதா, புன்னைநகர், ஜெயக்குமார், மேலச்செவல், சுதன், தேவேந்திரன், வேலு பிரபாகரன், வீரவநல்லூர், தமிழ்ச்செல்வன், உதயபாரதி, ஆதிநாதபுரம், மனோஜ் பாண்டியன், ஆலங்குளம், கனி, ரவி, தென்காசி, குத்தாலிங்கம், கோவில்பட்டி, ராஜ்மாஸ்டர், ஆறுமுகராஜ், கணேசன், மூர்த்தி, மகாலிங்கம், திண்டுக்கல், சுந்தர், சிவநாடனூர், மாரி, சாம்பவர் வடக்கரை, மகா செல்லத்தாய், மாரி, திருமலை கணி, முக்கூடல், காஞ்சனாதேவி, வீரபாண்டிய புலிக்குளம், மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, தாஸ் பாண்டியன், பூவரசி, முருகா, லக்ஷ்மி, சதீஷ்குமார், ஆல்வார் குறிச்சி, மீனாட்சி கண்ணன், சங்கீதா, கணேஷ்குமார், முனீஸ்வரி, சங்கரலிங்கம், மற்றும் சுரண்டையிலிருந்து முகமது அன்வர். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரண்டை பிரேமா. அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு, கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து.

மூர்த்தி, மகாலிங்கம், திண்டுக்கல், சுந்தர், சிவனாடனூர், மாரி, சாம்பவர், வடக்கரை, மகா செல்லத்தாய், மாரி, திருமலைக்கணி, முக்கூடல், காஞ்சனாதேவி, வீரபாண்டிய புலிக்குளம், மகிமைதாஸ், கார்த்திக் ராஜா, தாஸ் பாண்டியன், பூவரசி, முருகா, லக்ஷ்மி, சதீஷ்குமார், ஆழ்வார், குறிச்சி, மீனாட்சி கண்ணன், சங்கீதா, கணேஷ்குமார், முனீஸ்வரி, சங்கரலிங்கம், மற்றும் சுரண்டையிலிருந்து முகமத் அன்வர். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரண்டை பிரேமா. அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்குது, கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 4:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி வழங்குறக்காக அங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் அஜி சந்தியா ஜெகன், மற்றும்
2: நான் உங்கள் அன்பு சகோதரி மனம் நிறைந்த மங்களம் ராதாகிருஷ்ணன்.
1: என்னக்கா ஒரே சிரிப்போட வந்திருக்கீங்க நீங்களும் கலந்து கொள்ள அழைக்கலாம். 0462-2511-3 என்ற எண்களுக்கு நேரில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
1: ஒரு வணக்கம், நாலு வணக்கமா கேக்குது. யார் பேசுறீங்கம்மா?
3: தூத்துக்குடி மாவட்டம் இளந்தபட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
1: மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க மாரியம்மாள்?
3: நல்லா இருக்கோம், நீங்க ரெண்டு நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருமா?
3: பாட்டு படிச்சா போதும்.

0: ஐயோ
1: நாலு. இதுதான் பெரிய கஷ்டம். சரி ஓகே பாடிடுவோமா.
0: ஆ அழகாக பாட போகிறாங்க. இப்போது ஒரு ரெண்டு பேர்லாம் இல்லை, அதாவது நீங்கள் ஒத்துட்டு தான் கொஸ்டின் கேட்கலாங்கிற மாதிரி இப்போது சந்தியா மட்டும்தான் பாட போகிறாங்க. அங்கே தான் ரெடியாக
1: மாட்டி
0: இருக்காங்க
1: பார்த்தீங்களா. சரி ஓகே
2: ரெண்டு பேரும் பாடணும்.
1: ரெண்டு பேரும் பாடணுமா? டாஸ்க் அப்படி தாங்க.
0: ஒரு நேரம் இரண்டு விருப்பங்கள்லாம் கிடையாதுங்க, ஒரு நேரம் ஒரே.
1: நான் பாதிப்பட்ட அவங்க பாதிப்பட்ட அப்படி.
0: அது எப்படி?
2: சரி சரி மேடம் பாருங்க.
1: ஆ ஓகே. கண்களா மின்னலா ஊஞ்சலா, ஐயோ தெரியலையே, ஏதோ ஒன்று சந்தோஷம். வேண்டாம் வேண்டாம், வேற பாட்டு, வேற பாட்டு போடுறோமா? முதல்ல இருந்தமா அந்த கோட்டை அழிச்சிருங்கம்மா.
0: நான் வச்சு நம்பர் வச்சு அழிச்சிட்டேன். நான்
1: இருக்காங்க லைன்ல இருக்காங்களா? பாடணும்னு போயிட்டாங்களா? ஒருவேளை
0: அதெல்லாம் இல்ல.
1: மாரியம்மலம்மா இருக்கீங்களா?
0: அப்படி
1: கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய், அவ்வளவுதாங்க.
0: நான் அம்பிங் குடுக்குறேன் உங்களுக்கு,
1: அவ்வளவுதாங்க. எங்களோட
2: என்ன பாட்டு படிச்சிருக்கோம் நான் படிப்பேன் மேடம்.
0: சரி அப்ப நீங்க படிங்க பாக்கலாம் ஒரு பாட்டு.
2: நல்ல ஒரு நடுத்தர பாட்டு சொல்லுங்க, நான் படிக்கேன்.
1: என்னவென்று சொல்வதம்மா படிங்க.
2: என்னவென்று சொல்வதம்மா.

0: அவள் வான் மேகம் காணாத
1: ஏ மாரியம்மாள்,
0: எப்படியம்மா
1: என்ன சொல்லுன்னு எங்களுக்கு தெரியல, இப்ப பாத்துக்கோங்க.
0: என்னன்னு சொல்லனே தெரியல.
2: கத்திக்க போறவங்க எப்படி இருப்பான்னு கேட்டா இப்படி வெட்டப்படுறீங்க.
1: பாரு மாமா,
2: யோசிக்கிறியா?
1: சூப்பர் மாரியம்மாள், சூப்பர்.
0: முதல் நேரம் வந்து ரொம்ப கலகலப்பா அவங்கள பாட சொல்லி அவங்க பாடி எல்லாம் இருக்கு.
1: ஆமா, ரொம்ப நன்றி மாரியம்மாள், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: பாத்துக்கோங்க, நாலு வரிக்கு மேல பாடியிருக்காங்க, நீ ரெண்டு வரியும் பாடிட்டு.
1: எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், தெரியும், பட் ப்ரிப்பேர் ஆகல அந்த பாட்டுக்கு.
0: கரெக்ட்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? மூன்று விழுந்திருக்கிறது, மூன்று விழுந்திருக்குமா?
2: ஐயோ, நீங்கள் தான்,
1: நாங்கள் தான் கேட்கணும்.
0: சரி, நான் உங்களுக்கு வந்து
2: நேரம் இல்ல இது நினைச்சேனே.
1: சரி, அழுகாதீங்க அழுகாதீங்கம்மா.
0: இல்ல, அவங்க ஏதோ ஒரு ரிகர்சல்ல இருக்கிற மாதிரியே மூட்ல வந்திருக்காங்க
2: நினைக்கிறேன்.
1: அழுகாதீங்கம்மா, நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
0: சரி, உங்களுக்கு வந்து நீங்க ரிகர்சல் மூட்லயே இருக்கிறதுனால நானும் அந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சனை உங்களுக்கு கேட்டுறேன். இப்ப நான் கேக்குற முதல் கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லக்கூடாது, சரியா? ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான விடையே சொல்லணும், இரண்டாவது கேள்விக்கு மூன்றாவது கேள்விக்கு. அப்படி மாத்தி மாத்தி சொல்லணும், தெரியல அது. சரி, ஓகே, நீங்க வந்து டைமர் போடுறீங்க.
1: ஓகே,
0: என்ன முதல் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம், ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு வந்து, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்கள் நண்பன் எந்த ஊரில் உள்ளார்?
2: எங்கள் வீட்டில் 6 பேர்.
0: ஓவியம் வரைவது பிடிக்குமா?
2: நிறைய பேர் உண்டு.
0: அடிக்கடி சினிமா பார்க்கும் பழக்கம் இருக்கா?
2: அங்கதான
0: இருக்கு விஷயமே,
1: வளர்ந்துட்டாங்க.
0: இசையமைப்பாளர்
1: சாயங்கால நேரம் ஆயிருச்சு, அதனால ஒரு மாலை அப்படின்னு வரக்கூடிய ஒரு பாடல் கேட்டு வந்துடும். நேர்லே கஜினி திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில், கார்த்திகின் குரலில் பாடல்.

0: நேரம் 4:15. கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நிகழ்ச்சி நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசி.
1: அம்மா பேசிட்டே தான் இருக்கோம், நீங்க தான் அடிக்கடி பேச விட மாட்டேங்கிறீங்க.
0: யாரு என்னங்க, நான் என்னங்க செஞ்சவங்கள?
1: கெட்டிக்காரன் கருப்பு உருண்டைக்காரன் உடைத்தால் இரண்டாவான், உடல் உஷ்ணத்தை குறைப்பான்.
0: உடல் உஷ்ணம் கருப்பு
2: கருப்பு உருண்டைக்காரன் கருப்பு
0: உருண்டைக்காரன்
1: உடல் உஷ்ணத்தை குறைப்பான்.
0: உடல் உஷ்ணம்
1: கருப்பு ஏதாவது ஒரு மார்க்கா தந்துருங்க.
0: எள்ளு உளுந்து
2: அதெல்லாம் உருண்டை
0: அதானே? தெரியல தெரியல தெரியல.
1: கருப்பு உளுந்து
0: ஏங்க என்னங்க சொன்ன?
2: வெறும் உளுந்து சொல்லக்கூடாது, கருப்பு முழு உளுந்து.
1: முதலே கருப்பு உருண்டைக்காரன்
2: நாங்க என்னமா நினைச்சுட்டோம், ஏதோ பெரிய உருண்டை பொழுதுன்னு
0: எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. அதான் உளுந்துன்னு, ஆனா அந்த கருப்புங்கறத மறந்துட்டேன் பாத்தீங்களா?
1: அது உளுந்து வந்து அடிக்கடி உடம்புல சாப்பிட்டுட்டா உடல் உஷ்ணத்தை குறைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது.
0: நீங்க கடை வச்சிருக்கீங்க நல்லாவே தெரியுது முத்து, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மார்க் எனக்கு ஒரு மார்க், நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்ட்டு.
0: சரி சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: வணக்கம்
0: ரெண்டு விழுந்திருக்கு. நீங்க தான்
2: இன்னைக்கு வரிசையா எப்படி விழுந்து பாருங்க.
1: துணைக்கு ஆள் இல்ல, உங்களுக்கு துணைக்கு ஆள் இருக்கு.
0: கேள்வி தானே கேட்க போறீங்க, அதுக்கு துணை தேவையில்லையே. பதில் சொல்லுனாதான் துணை தேவைப்படும்,
2: அதுக்கு தான் நம்ம துணையோட இருக்கோங்கறாங்க.
0: ஓ,
1: கேட்டாலும் பதில் சொல்லாலும் ரெண்டு ஆள் இருந்தா கொஞ்சம் ஆமா நல்லா இருக்கும்ல.
2: ஆமா ஆமா,
0: சரி கூப்பிடுங்க,
2: வீட்டுல யாரையும் ஈஸியா கேட்டுருங்க.
1: அதாவதுமா இந்த
2: திருப்பி போட்டாலும்
0: அதே மாதிரியே வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் உண்டு.
2: தாத்தா
0: பாப்பா
2: பாப்பா
0: மாமா
2: பாருங்க, உறவுக்குள்ளே ஒரு மூணு வார்த்தையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. தாத்தா மாமா பாப்பா
0: இன்னொன்னு
2: பரவாயில்ல, ஒரு மூணு தான்
0: கேட்டாங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: நன்றி
2: நன்றி.
0: ஒரு பாடல் கேட்டு வந்துருமா?
2: போட்டுங்க.
0: நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாய்ஸ் திரைப்படத்துல இருந்து ஏ ரஹ்மான், நெசையில் கார்த்திக் மற்றும் சித்ரா.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறது தான் அன்பு நேயர். வணக்கம். வணக்கம். வாங்க சார், வாங்க
1: சார். வணக்கம்.
0: பேரு ஊரெல்லாம் சொல்லுங்க. பேரு ஊரெல்லாம் சொல்லுங்க. தொடங்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு நான்கு பாடல்.
2: கண்ணுக்குள் ஆயிரம் இளவா, இது ஒரு கனவா?
1: கண்ணுக்குள் ஆயிரமா?
0: ஆமா, அது
2: உன்னை கண்டேடுது.
0: உன்னை எல்லாம் இல்ல, ஸ்டார்டிங்கே கண்தான்.
2: இன்னைக்கு
1: உங்களை குழப்பறதா முடிவு பண்ணிட்டோம்.
0: சரி, ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு.
2: அடுப்பங்கரில் இருந்து குழம்பி இப்பதான் வந்து லைனை போட்டு நீங்க குழப்பி விட்டு.
0: நேரம் முடிந்து விட்டது சார், நானே சொல்லிட்டுமா?
1: டீயை கிண்டி விட்டு இப்பதான் வந்திருக்காங்க.
0: மூன்றாம் பிறையில இருந்து ஒரு பாட்டு,
1: கண்ணே
0: கலைமானே, தெரியுமே உங்களுக்கு தான். அப்புறம் அன்னியன்ல இருந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா. அப்புறம் சுப்பிரமணியபுரத்துல இருந்து கண்கள் இரண்டா. அடுத்தது என்றென்றும் காதல்ல இருந்து கண்களா மின்னலா. ஓகேவா?
2: ஆமா சார்.
1: இவ்வளவு இருக்கு, நீங்க என் கண்ணு உன் கண்ணு ஆயிரம் கண்ணு.
0: சரி சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றி,
0: நன்றி,
2: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உடையாமொழி பத்மா பாக்குறாங்க அக்கா ஒரு மாதிரி, யாரு அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருமா? என்னாச்சு, சுதியே காணோம்?
1: பாட்டு
0: பாடணுமா? பாடுங்கள். விஜய் பாட்டுதான் வேணுமா? அஜித் பாட்டு பாடலாமே இருக்கோம். பாடலாமா?
1: பாருங்க,
0: பாடுறீங்களா? பாடவா?
1: அந்த பாட்டு தான், இந்த பாட்டு வேணும், அந்த பாட்டு வேணும், எந்த பாட்டு எந்த படத்துல இருந்து போட்டாலும் நாங்க பாடுவோம் அப்படின்னு சொன்ன நேயர் முதல்ல வந்தாங்க. இவங்க வந்து நீங்க அஜித் எடுத்து வச்சாலும் விஜய் பாட்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு.
0: இல்ல, எந்த பாட்டுனாலும் பாடுங்கன்ட்டாங்க, பாடிடுவோம் அப்படியே. சரி, ஓகே, பாடவா?
1: டைமர் டைமர்
0: போட்டாச்சு, போட்டாச்சு.

0: அவ்வளவுதான் மேம்.
1: சூப்பர் மேம்,
0: பத்மாமா வந்து கட்டாயம் திருப்பி ரிப்பீட் லெட்டர் போட்டுருணும் எங்களுக்கு.
2: தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு வந்துட்டு ஆம்பளை வயசு வர மாதிரி இருந்துச்சு.
0: இவங்க பாடின, ஆமா நல்லா இருந்தது, பாடின பாட்டுக்கு திரும்ப பதில் லெட்டர் எங்களுக்கு வந்து தீரணுங்கிற மாதிரி.
2: சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சிகள்.
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம், நன்றி.
2: ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா? தொண்டெல்லாம் கரகரன் இருக்கு பாடினதுல,
0: பாடி
2: கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்துடுவோம், அதுக்கே ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏரமான நிசைகள், பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவியின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க புதிய தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற இடத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: பாப்பாங்குளத்திலிருந்து
2: முத்து.
0: ஓகே,
1: நல்லா
0: இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்
0: மேடம். ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா?
1: நீங்க தான் பார்க்க முடியும்.
0: ஆமா, ஐயோ, சரி சரி, கேட்டுருவோமா? ஒன்று ஒன்று விழுந்திருக்கு.
2: சரி, கேள்வி வந்து உங்களுக்கு தான். நான் ஒரு விடுகதை மாதிரி கேக்குறேன். வீட்டு தோட்டத்தில் அசையாமல் படுத்து இருக்கிறது மத யானை, அது
1: என்னது?
2: படுத்திருக்கிறது மத யானை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும்
0: கோலம்னு சொன்னா எப்படி
2: என்ன
0: கேட்கல?
2: மத யானை அப்படின்னா அந்த உருவத்துக்கே நம்ம அப்படி போயிடணும். வீட்டு தோட்டத்தில் அசையாமல் படுத்திருக்கிறது மத யானை, அது என்ன? டைமர்
1: போட்டாச்சு.
0: எரிஞ்சிரும் நெருப்பு வச்சா? ஆமா ஆமா சார், க்ளூ சார். அவங்க குடுக்க மாட்டாங்க, நான் தான்
2: குடுப்பேன்.
0: முடிஞ்சிருச்சு.
2: என்ன அழகான ஒரு குழு கொடுத்தாங்க பாத்தீங்களா? வெச்சா நெருப்பு வச்சா எரிஞ்சிரும், மஞ்சள் கலர்ல இருக்கும், வைக்க போர். நாங்க முடிச்சதே அதுக்கு முடிஞ்சாச்சுல டைமிங்.
0: சரி, ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சி
2: கலந்து அழகா யோசிச்சிட்டீங்க. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம் வணக்கம
0: வணக்கம வணக்கம். இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்
3: வணக்கம், சிவகாசிலிருந்து தேவிஸ்ரீ பேசுறேன்.
0: என்ன, எவ்வளவு நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி?
3: நானு
0: எடுத்துட்டு
2: தானே போயிருப்பீங்க.
0: ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, அதான் ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சி வசப்பட்டுட்டு வேற ஒண்ணும் இல்ல. சரியா,
2: உருட்டுங்க உருட்டுங்க.
3: அந்த குரல் நலம் நலம் அறியாமல் இப்படியா பேசிடணும்
0: அப்படின்றது.
2: பாட்டை கேட்டு ஓடோடி வந்தவர்.
3: பாட்டு நீங்க மூணு பாட்டு படிச்சீங்களா? அப்பயே இதுல ஒரு குரல் பாட்டு கேட்டா எப்படி இருக்கும் நினைச்சே அடுத்தவங்க நேரம் அப்படியே கேட்டாங்க.
2: எனக்கு தெரிஞ்சு இப்ப உருட்டி விழுந்ததுன்னா பாட்டு தான் கேட்க போறாங்க.
0: ஐயோ பாப்போம், மூணு விழுந்திருக்கு. தப்பிச்சிங்க. சரி, நான் தப்பிச்சேன். மூணு.
3: சரிப்பா, சரி.
0: ஓகே, கேக்கட்டா?
2: கேள்வி கேட்க போறாங்க.
3: ஈஸியா கேளுங்க.
0: ஈஸியா தான் இருக்கும், நீங்க சொல்லிருவீங்க. சலக்கு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள், ஒரு மூன்று பாடல்கள்.
3: சலக்கு சலக்கு சரிய தேவை
0: அதானே, போடு. அடுத்து வாங்க வாங்க, அந்த இதுலயே வாங்க. என்னாச்சு, வரலையா? அங்கே நிக்கீங்களா?
2: சலக்கு சத்தம் குறைஞ்சு போச்சு. சலக்கு சத்தம் குறைஞ்சு போச்சு.
0: இருக்கு இருக்கு பாடல்கள். அப்படி பாடி பாருங்க. சலக்கு சலக்கு சலக்கு சலக்கு. ஆஹ், க்ளூ கொடுத்தாலும் சொல்லிடுவீங்க, நீங்க பயங்கர உஷார், எனக்கு தெரியும். அதனால கொடுக்க மாட்டேன். என்னாச்சு?
3: ஐயோ, தெரியல. பணிஜமாவே
0: தெரியலையா?
2: கலகலன்னு சிரிச்சு வேற கட்டுறாங்க.
0: ஆமா.

டைமர் கொஞ்சம் பக்க, அதாவது முடிய போற நேரம் வரும்போது தான் நாங்கள் சொல்லுவோம் க்ளூ எல்லாம். செம்பருத்தி படத்துல இருந்து ஒரு பாட்டு, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில், பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹாரிஸ் ராகவேந்தாவின் குரல்களில் பாடல்கள்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற இடத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். வெள்ளாங்குடியில இருந்து பாபு பேசுறேன்.
0: எப்படி சார் இருக்கீங்க?
2: இல்ல உள்ள வரும்போதே ஒரு என்ட்ரி நல்லா இருக்கு.
0: ஆமா, அவங்க என்ட்ரி நல்லா இருந்துச்சாதான் சிரிச்சோம். நல்லா இருக்கீங்களா?
1: அப்படியேதாங்க இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சே, நம்ம டயலாக் மாதிரி இருக்கு.
1: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டினியூ கண்டினியூ. நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, என்ன வருது பாத்துருமா?
2: போடுங்க. கூரை இல்லாத வீட்டிற்குள் குடிக்கும் பொருள் உண்டு, அது என்ன?
1: சொல்லுங்க.
2: கூரை இல்லாத வீட்டிற்குள் குடிக்கும் பொருள் உண்டு, அது என்ன?
1: கூரை இல்லாத வீட்டுக்குள் ஏதாவது கொஞ்சம் குளு கொடுங்க.
2: என்னத்த குடுக்க?
1: டைம் முடிய போது சீக்கிரம் கொடுங்க.
0: என்ன சார், நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க.
1: சீக்கிரம் எத்தனை ஆகிட்ட சொல்லுவீங்க?
0: அதானே, அப்படிதான் போல.
2: யோசிக்கணும்ல, உள்ள வரும்போதே என்ட்ரி பலமா இருந்தா யோசனையும் பலமா இருக்கணும்.
0: டைம் முடிய போது சொல்லுங்க, க்ளூ கொடுங்க.
2: க்ளூ என்ன கொடுக்க உங்களுக்கு?
0: அது ஒரு மரமா?
2: அது நான் என்ன க்ளூ கொடுத்தாலும் அது வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க அவங்க.
0: ஆமா, எனக்கு லைட்ட இல்ல, நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சலாம் நம்பிட்டு இருக்காதீங்க, கேட்டது அவங்க கேள்வி.
2: தண்ணீர், தண்ணீர் சம்பந்தப்பட்டது, தண்ணீர் சம்பந்தப்பட்டது.
0: டைம் முடிஞ்சு போச்சு.
1: மலையா?
2: இல்லையே, கூரை இல்லாத
1: சொல்லிருங்க.
2: சரி, கிணறு.
1: கிணறு? ஆஹா,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்மா.
2: வணக்கம் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
3: மம்சாவரம் அன்பு.
0: நீங்க முதல்ல பேசும்போது டோன் வேறமா இருந்தது.
2: இல்ல, அது வேற யாருக்கோ பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க.
0: அதான் அதான், சரி ஓகே.
3: இல்ல, கண்ணத்துல பதுமை பைய வந்திருந்தா
0: கிடைச்சிட்டு, லைன் கிடைச்சிட்டுப்பா தம்பி அப்படிங்களா?
3: ஆமா, வந்துருச்சு வந்துருச்சு அம்மாக்கு அப்படி.
0: சரி ஓகே, என்ன வந்து பாத்துறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுல. ஓகே, ஆர் விழுந்திருக்கு, நீங்க தான்
3: கேக்கட்டா?
0: கேளுங்க.
3: செடி கொடி மரம், அதனுடைய விதைகள் வந்து முன்னாடிதான் முளைக்கும், ஒரே ஒரு யாவரம் பின்னாடி முளைக்கும்.
0: என்னடா இது?
2: செடி கொடி
3: மரம், எல்லா விதைகளும் முன்னாடி முளைக்கும்.
2: சரி,
3: ஒரே ஒரு யாவரம் பின்னாடி கொடி முளைக்கும்.
0: என்னடா இது? முன்னாடி
2: தெரிஞ்சு வித விதைச்சா எல்லாமே முளைக்கும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
0: க்ளூ கொடுங்க, க்ளூ கொடுங்க சார்,
2: க்ளூ கொடுங்க சார். க்ளூ கொடுங்க.
3: அது வந்து நல்லா குளுகுளுன்னு சாப்பிடுறதுக்கு,
2: சாப்பிடுறதுக்கு குளுகுளுன்னு இருக்குமா?
3: ஆமா, நல்ல சுவையாவும் இருக்கும்.
2: பலாப்பழமா?
0: இல்ல, நொங்கு. நொங்கா சார் தெரியல, சொல்லுங்க சார். டைம் முடிஞ்சு போச்சு சார்.
3: கிட்ட வந்துங்க சொல்லுங்க.
0: நொங்குன்னு?
2: நொங்கு.
0: ஆமா, டைம் முடியல.

0: சார் டைம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் சார். ஆ சரி, ஓகே ஓகே, குழு குழுன்னு இருக்கு நீங்களே, அதனால நொங்குக்கு போயிட்டேன். சரி ஓகே, ரொம்ப நன்றி, டைம் முடிஞ்சு போச்சு, மதிப்பெண் உங்களுக்கு தான், நன்றி. நிகழ்ச்சி
1: நன்றி, நன்றி, வணக்கம்,
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: ஒரு பாடலாவது
1: டைம் முடியல, முடியுதுன்னு எதையாவது சொல்லி மார்க்கம்
0: வாங்கிடலான்னு பார்க்கவும் முடியல. சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்லே காக்க காக்க திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜன், இசையில் கே கே மற்றும் சுசித்ராவின் குரல்களில் பாடல்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க பொதுகை தும்பு நிகழ்ச்சி. அக்கா
1: சொல்லு,
0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: ஆமா,
0: மதிப்பெண்களை சொல்லிருங்க.
1: மதிப்பெண்கள் வந்து நேயர்கள் வந்து 5 மார்க், நம்ம தூத்துக்குடி மாரியம்மாள், அப்புறம் ஏர்வாடி ஜுனைதா, தென்காசி பூலாங்குளம் முத்து, அவங்க 3 பேரும் ஒவ்வொரு மார்க். இது தவிர வந்து நமக்கு சிவகாசி தேவிஸ்ரீ அவங்க 1 மார்க், இப்போ மம்சா, அப்புறம் அன்பு அவங்க 1 மார்க். ஸோ நேயர்கள் 5 மார்க், நீ 2 மார்க், நானா 5 மார்க். ஸோ டோட்டலி 10 மார்க்ஸ். ஓகே
0: ஓகே, வாழ்த்துக்கள். கைத்தல் கொடுத்துருவோமா?
1: கொடுத்துடலாம்.
0: ஓகே நேர்களே, பொதிகை தும்பை நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன், மற்றும்
1: நான் உங்கள் அன்பு சகோதரி மனம் நிறைந்த மங்களம் ராதாகிருஷ்ணன்.
0: ஓகே, நிறைவான பாடல் அன்னியன் திரைப்படத்திலிருந்து.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்னா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக்கா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார்.

உள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் 5:03 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்னைக்கு 2010 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நேர்களே. அந்த வகையில் முதல் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாணயம். இந்த படம் வந்து இயக்குனர் சக்தி சவுந்தரராஜனுக்கு முதல் திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வங்கி கொள்ளையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இது. பொங்கல் ரிலீஸுக்கு, அந்த வருஷத்தினுடைய பொங்கல் ரிலீஸாக அந்த படம் வந்தது. அதே நாளில் பார்த்தீங்கன்னா பல பெரிய படங்களும் ரிலீஸ் ஆனதால் கடுமையான போட்டியை சந்திச்சது நாணயம் திரைப்படம். பாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் வந்து இசையமைத்தார். பின்னணி இசையை அஸ்தாமன் அமைத்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு அம்சமாகவே இருந்தது. புகழ்பெற்ற பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்தினுடைய கதாநாயகன் பிரசன்னா அப்புறம் வில்லனா சிபிராஜ் நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய திரை மோதல் வந்து படத்தினுடைய முக்கிய பலமாக வந்து பாராட்டப்பட்டது.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2010 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மகான் அல்ல. இயக்குனர் சுசீந்திரனுடைய திரைப்படம் இது. தன்னுடைய உறவினருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த கதை அப்படி உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் பாதி காதல் நகைச்சுவை அப்படி நகரும், ரெண்டாவது பாதி தீவிரமான ஒரு கிரைம் ரிவெஞ்ச் த்ரில்லராக மாறுறது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த படத்தில் நடிகர் கார்த்தி வந்து ஒரு நடுத்தர குடும்ப இளைஞராக ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பார். அப்புறம் கொடூரமான அந்த வில்லன் குரூப்ஸில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா புதிய நடிகர்களாக வந்து இயக்குனர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு பார்க்கும்போது நம்ம ஒரு பதட்டமாகவே வச்சுருக்கோம் அந்த படம். இயக்குனர் வந்து கிராமப்புற கதையிலிருந்து மாறுபட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சென்னை நகர பின்னணியிலேயே உருவாக்கியிருப்பார். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 2010 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1001 ஒருவன். தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான திரைப்படம் இது. செல்வனா ராகவன் அவர்கள் இயக்குனார். வரலாறு, கற்பனை, சாகசம், மர்மம்னு எல்லாத்தையும் கலந்து தமிழில் வந்து ஒரு அரிதான படைப்பை செல்வராகவன் வந்து கொடுத்தாரு. 2 வருஷத்துக்கும் மேலாக படப்பிடிப்பு நடந்துச்சாங்க. 2007 தொடங்கிய படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான செட்டு, வெளிப்புற லொக்கேஷன், அதிகப்படியான போஸ்ட் ப்ரொடக்ஷன்னு ரொம்ப நீண்ட காலமாக நடந்திருக்கு ஷூட்டிங்லாம். நடிகர் கார்த்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஏன்னா பருத்திவரன் வெற்றிக்கு அப்புறம் கார்த்தி வந்து இதில் வந்து ஒரு சென்னை கூலி தொழிலாளியாக நடிச்சிருப்பார். ரொம்ப யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். அவருடைய இசையை மறக்கவே முடியாது. அடுத்ததாக சோழ மன்னரார் பார்த்திபன் அவர்கள் நடித்தது வந்து இந்த படத்துக்கு மேலும் சிறப்பு அப்படின்னே சொல்லணும். இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீமாசன் மற்றும் ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு பாடல் உண்டுங்க, உண்மையில ஆசை தான் அப்படிங்கிற பாடல். அது யார் பாடினதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவர்கள். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களே, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2010 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையா. என் லிங்குசாமி இயக்கத்தில் கார்த்தி நடித்த திரைப்படம் இது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சாலை பயணத்தை மையமாக வச்சு ரொமான்டிக் ஆக்ஷன் திரைப்படமாக உருவாக்கியிருப்பார் என் லிங்குசாமி அவர்கள். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன். இந்த படத்தில் அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரான்னு பல மாநிலங்களில் நடந்திருக்குங்க. ஒளிப்பதிவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மதி. இவங்களுடைய அந்த ஹைவே சீன்ஸ், டிராவல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய முக்கிய பலமாக இருந்தது. படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று நடிகர் கார்த்தியினுடைய நட்சத்திர மதிப்பை மேலும் உயர்த்தியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

நேர்களே, ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். படமும் பாடலும் நிகழ்ச்சியாக 2010 வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன திரைப்படம் பார்த்திங்கன்னா, கோவா. வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா, ஜெய், வைபவ், பிரேம்ஜி அமரன் இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க மூணு பேருடைய நட்பும் நகைச்சுவையும் தான் அந்த படத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாக அமைஞ்சது. படத்தில் பார்த்திங்கன்னா, சிம்பு மற்றும் நயன்தாரா வந்து சிறப்பு தோற்றத்தில் வந்திருப்பாங்க. இந்த படத்தின் இசையமைப்பாளர் வந்து யுவன் சங்கர் ராஜா.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2010 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா அங்காடி தெரு. இயக்குனர் வசந்தபாலனுடைய படம் இது. சென்னை ரங்கநாதபுரம் தெருவில் உள்ள ஜவுளிக்கடை ஊழியர்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ரொம்ப யதார்த்தமாக உருவான திரைப்படம் தான் இந்த அங்காடி தெரு. கதாநாயகனாக பார்த்தீங்கன்னா புதுமுகம் மகேஷ் அறிமுகமாகிறாரு. கதாநாயகியாக அஞ்சலி நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய இயல்பான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து பல சிறந்த நடிகைக்கான விருதுகளையும் வாங்கினாங்க அஞ்சலியின் திரைப்படத்துக்கு. இந்த படத்தினுடைய தலைப்பு டைட்டில் பார்த்தீங்கன்னா அங்காடி தெரு அப்படிங்கிறது சென்னை டி நகர் ரங்கநாதன் தெருவை வந்து குறிக்குதாங்க. படத்தில் வந்து ரெண்டு பாடல்களுக்கு வந்து விஜய் ஆண்டனி இசையமைச்சார், மற்ற பாடலுக்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சார். இந்த படத்தை தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் அப்படிங்கிற பேரில் எடுத்திருக்காங்க. அங்கேயும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகைன்னு பல விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு அங்காடி தெரு. ஜவுளிக்கடை ஊழியர்களுடைய நீண்ட வேலை நேரம், அப்புறம் குறைஞ்ச சம்பளம், கடினமான வாழ்க்கை, இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை ரொம்ப துணிச்சலாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் தான் இந்த அங்காடி தெரு. சமூக அக்கறையுடன் உருவான தமிழ் திரைப்படங்களில் இந்த அங்காடி தெரு இன்றைக்கும் ஒரு முக்கியமான படைப்பாக தான் இருக்குது. இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுடையே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 2010 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா, அனுஷ்கா ஷெட்டி, பிரகாஷ் ராஜ், விவேக்னு பலரும் நடிச்சிருக்காங்க. இது சூர்யாவோட 25வது திரைப்படம். துரைசிங்கம் அப்படிங்கிற ஒரு நேர்மையான காவல் அதிகாரி கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா சூர்யாவனுடைய மிகவும் பிரபலமான திரைமுகங்களில் ஒன்றா மாறுது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத். சிங்கம் வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் 2, சிங்கம் 3 பல படங்கள் வெளியாக மேலும் பார்த்தீங்கன்னா பல மொழிகள்லையுமே இந்த படத்தை ரீமேக் செஞ்சிருக்காங்க. இயக்குனர் ஹரியினுடைய வேகமான திரைக்கதை, அதிரடி காட்சிகள், அப்புறம் கிராம பின்னணி அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் அதிகாரி கதைகளை வந்து படத்தினுடைய முக்கிய பலமா அமைஞ்சது. இந்த படத்தில் ஒரு மாசான டைலாக் வருங்க, ஊங்கி அட்டுச்சா 1.5 டன் வெயிட்டடா அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு வசனமாக இருக்குது. இந்த அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத காவல்

நேர்களே, நிறைவு பெற்றது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அஜய் சந்தியாஜகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. நன்றி.

நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை. ஏழு பத்துக்கு கேட்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள். 7:32 அறிவியல் நேரம், அறிவியல் அணுக்களும் மூலக்கூறுகளும்.

8:05 குக்கு நேரிருப்பு பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 பழைய திரைப்பட பாடல்களோடு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் குடும்ப விளக்கு நூல் காட்டும் முதுமையிலும் காதல், 10:00 சுகமான ராகங்கள், வீரவநல்லூர் கே. லட்சுமணன் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில், 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். எட்டு 2:00 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தொழில்நுட்பம் உறவுகளை வளர்க்கிறதா அல்லது தனிமைப்படுத்துகிறதா. 10:02 மனம் விரும்புதே நேருறுப்பு பாடல்களாக. 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே பொறாமையை வெல்வது எப்படி. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம். ஒன்று 10:00 நலம்தானா நினைவாற்றலை அதிகரிக்கும் வழிகள். 1:55 நலம்தானா சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேருப்பு பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இரவு 8:05 குக்கு நேரொறுப்பு பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல் கூத்தராற்று படையில் விருந்தோம்பல். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்களாக. நாளைய நிகழ்ச்சிகளில் ஒரு சில நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: அனைவரிடமும் அன்பு காட்டுவதே தர்மத்தில் சிறந்தது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.
1: பள்ளி மணவாளனுக்கு.

நேரம் 6:19. மனதில் தீய எண்ணம் தோன்றும் போதே அதை களைந்துவிட வேண்டும். செயலுக்கு இட்டுச் செல்வதிலிருந்து இது நம்மை காப்பாற்றும்.

எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படாமல் நம் மனதிற்கு எது நல்லது, வாழ்க்கைக்கு எது நல்லது என்று பார்த்து அவற்றையே செய்ய வேண்டும். நேர்களே, பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். தொடர்ந்து பக்தி மாலையை மாலை 6:40 கேட்கலாம்.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Live. Nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: இதொரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்க

0: திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8 மணி அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி

0: ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகை பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் இயந்திரங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லக்கம் டிசன் பட்டாரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்கிறது பக்தி மாலை.

நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல்.

ஒழித்த பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள், வாலியின் வரிகளில் கட்டுமரக்காரன் படத்திற்காக ஒழித்தது. தொடர்ந்து தந்துவிட்டேன் என்னை படப்பாடல் அருண்மொழி, உமாரமணன் குரல்கள்.

0: நிமிடம் 20 நொடி. ஆகாஷ்வாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்காஜெயின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு

0: புத்துணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பில்லனகுப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 100 விவசாயிகள் கலந்து கொண்டு தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்த உள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி

அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாத்தியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் திரு

அறிவித்தார். அசாமில் 100,000-க்கும் மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி

0: இல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7 தொடங்கி 18 வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2 ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றி சுற்றியில் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800-42-50-111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

விண்ணப்பத்திற்கான கால அவகாசம் June 30-15 நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் July 15 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்கள். June 7:28 ஆயிட்டு இருக்குது. நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 7:32 அறிவியல் நேரம். இன்று அறிவியல் அணுக்களும் மூலக்கூறுகளுமாக 8:05 நேயர்களின் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. June 9:15 செய்தி சுடர், பழைய திரைப்பட பாடல்கள் கேட்கலாம் இலக்கிய சாரலாக 9:30. இன்னும் சில நொடிகளில் FIFA World Cup 2026 இன்றைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நமைச்சுற்றில அடுத்ததா, உலக மக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டம் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலக மக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தால் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை ₹50,000 வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது மேற்படி திட்டத்தில் பயன்பெற

நேரம் 7:37 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6. கேட்க போகிறீங்க அறிவியல் நேரம். நேர்களே, அறிவியல் நேரத்தில் நம்ம அறிவியல் சார்ந்த பல தகவல்களை தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அணுக்களும் மூலக்கூறுகளும் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாட்டு கேட்கலாம். நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துலேருந்து பாட்டு.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி அணுக்களும் மூலக்கூறுகளுமா? பொருளோட அடிப்படை கட்டுமான அலகு அப்படின்னா அது அணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அணுக்கள் தான் அனைத்து பொருட்களுக்குமே அடிப்படை. அது ரொம்ப சின்னது, நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாத மிக மிக மிக நுண்ணிய துகளாக அணுக்கள் இருக்குது. அது அந்த அப்படி நுண்ணிய துகளாக இருந்தால் கூட அதுலேயும் கூட நியூட்ரான்கள், புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள் இப்படிப்பட்ட துகள்களும் இந்த அணுக்களில் அடங்கியிருக்குது. இப்படிப்பட்ட அணுக்கள் சேர்ந்து தான் நாம் காணக்கூடிய திடப்பொருட்களாகட்டும், வாயு பொருட்களாக இருக்கட்டும், நீர் போன்ற தனிமங்களாக இருக்கட்டும். எல்லாமே அணுக்கள் தான் அடிப்படையாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம பாட்டு கேட்கலாம், உனக்காக எல்லாம் உனக்காக படத்திலிருந்து.

7:47 அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறீங்க. அணுக்கள் தனிச்சு இருக்கிறதில்ல, அதுக்கு மாறாக அயனிகளையும் மூலக்கூறுகளையும் உருவாக்குது. பெருமளவில் இது இணைஞ்சு நாம் காணக்கூடிய தொடக்கூடிய பருப்பொருட்களாக

அதாவது திடப்பொருளாக, திரவப்பொருளாக, வாயு பொருளாக, எல்லாமே அணுக்கள் தான் காரணமாக இருக்குது. மூலக்கூறுனா என்ன அப்படின்னு அடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இரண்டு இல்லாட்டி அதுக்கு மேலான அணுக்கள் குழுவாக இணைஞ்சு அந்த வேதிப்பிணைப்பு காரணமாக உருவாகக்கூடியது தான் மூலக்கூறு அப்படின்னு எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் கூட நம்ம அணுக்களில் ஏற்கனவே பார்த்த மாதிரி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதெல்லாம் கூட உட்கரு அப்படிங்கிற அந்த நாம் காணக்கூடிய வகையில் இல்லை, மிக நுண்ணிய பொருளாக இருந்தால் கூட, நுண்ணிய துகளாக இருந்தால் கூட அதுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் கூட உட்கருவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது எலக்ட்ரான். இந்த வேதிப்பிணைப்பு காரணமாக தான் எல்லா அணுக்களும் சில வகையில் இணைஞ்சு மூலக்கூறுகளை உருவாக்குதான். இப்போ அடுத்ததாக நம்ம பாட்டு கேட்கலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்போ பாட்டு அப்பு படத்துலேருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் நேரம். அணுக்களை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே மாதிரி ஒரே தனிமத்தோட அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ ஆக்சிஜன் நாம் சுவாசிக்கிறோம், அதை O2 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. என்ன அர்த்தம்னா, இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம நீரை குடிக்கும்போது H2O அப்படின்னு குறிப்பிடுவோம். இதில் என்ன அர்த்தம்னா, ஹைட்ரஜன் அணுக்கள் இரண்டு, ஆக்சிஜன் அணுக்கள் ஆக்சிஜன் அணு வந்து ஒன்று இருக்குது. இது இணைஞ்சு நமக்கு H2O அதாவது நீர் கிடைக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி வெவ்வேறு அணுக்கள் வெவ்வேறு விதமாக இணையும் போது வேதி வினைகள் நிகழ்கின்றன. இப்போ பாட்டு கேட்க போகிறோம், என் சுவாச காற்றே அப்படிங்கிற படத்துலேருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி

ஆட்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு July 5 வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: குட் ஈவினிங் சென்னை, வெல்கம் டு எவ்ரி.
1: நேரம் 8:05. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ்லையும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்புலையும். இப்போ கேட்க போகிறோம் குக்கு நேயர்களின் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். இந்த எண்ணில் 9443360794 இதுக்கு நீங்கள் குறிஞ்சி எழுதியாவோ இல்லை குரல் பதிவாகவோ பாட்டு விருப்ப பாட்டு கேட்டு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் முத்து அபிஷேகம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட துவக்கமாக என்ன பாட்டு கேட்க போகிறோம்? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு தான் கேட்க போகிறோம். ரயில் பயணங்கள் படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையமைச்சு பாடலும் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க ஆலங்குளம் சத்யா சுகுமார்.

குக்கு கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த பாட்டு இவங்களுக்காக. கீழச்சுரண்டை செல்வராஜ், பிரம்மசக்தி, முத்து பாலகிருஷ்ணன், முத்து செல்வன் இவங்க கேட்டிருக்கிறாங்க. உழவன் மகன் படத்திலிருந்து மனோஜ் கியான் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சசிரேகா பாடியிருக்கிறாங்க. ஆபாவனன் பாடல் வரிகளுக்கு.

8:17, அடுத்த பாட்டு ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் விருப்பத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாங்க. வாலிவுட் வரிகள் இளையராஜா இசையில் பிரம்மா படப்பாடல்.

வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்ருக்குறாங்க. அடுத்ததாக மீண்டும் இளையராஜாவோட இசையில் பாட்டு கேட்க போகிறோம். ஜென்சி வசந்தா பாடியிருக்கிறாங்க கங்கை அமரன் வரிகளுக்கு புதிய வார்ப்புகள் படத்துக்காக. பாட்டை கேட்டிருக்கிறாங்க சாயர்புரம் கண்ணன், ஆதிலட்சுமி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி.

0: குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்குறீங்க. 9444-3-3-6-0-7-9-4 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நேயர்கள் பாட்டு கேட்டுட்ருக்குறாங்க.
1: ஹலோ சார், வணக்கம் சார். மஞ்சித்தோப்புலேருந்து ஆறுமுகசாமி பேசுகிறேன். எனக்கு சிம்ம ராசிலேருந்து வானத்து நிலவெடுத்துங்கிற பாடல் ப்ளே பண்ணுங்க சார். பாடலை விரும்பியவர் ஆறுமுகசாமி, புவனேஸ்வரி, பாலசுந்தரி, கவின்ராஜ்.
0: இதே பாட்டை தாளையூத்துலேருந்து அந்தோணி அப்படிங்கிற நேயரும் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் வழங்கலாம்.

உன்னிகிருஷ்ணன் சுவர்ணலதா குரல்களில் கலைக்குமார் பாடல் வரிகளுக்கு இசையமைச்சிருந்தாங்க எஸ் ஏ ராஜ்குமார். அந்த பாடல் சிம்ம ராசி படத்திலிருந்து. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. எட்டு மணி 8:33 அடுத்த பாட்டு சிந்து பூந்தரை முருகன் விருப்பத்தில் சிறையில் பூத்த சின்ன மலர் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் கேட்க போகிறோம்.

இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் கே லட்சுமணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் இடம்பெறும். நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு பாளையங்கோட்டை ராமச்சந்திரன் கேட்டிருக்கிறாங்க, அது ஒரு கனாக்காலம் படத்திலிருந்து பாடல்.

0: ஸ்ரேயா கோஷல், விஜய், ஜேசுதாஸ் குரல்கள் கேட்டு ரசித்தோம். வாலியின் வரிகளுக்கு அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. 8:44 இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒளிபரப்பு.
1: சார், கட்ட பஞ்சாயத்து படத்திலிருந்து ஒரு சின்ன மணி கோயில் அந்த படம், என் பேர் பாஸ்கர், ஊர் வந்து அழகநேரி.
0: அவங்களுக்காக வாலியோட வரிகளில் பவதாரணி, ஜாலியா அபர்காம் குரல்கள், இளையராஜா இசையில்.

வாட்ஸ்அப் வழியாக பாடல்கள் கேட்டுட்ருக்கிறாங்க நேயர்கள். அடுத்த பாட்டு இவங்களுக்காக, புதுப்பட்டி செல்வபூரணி தாமரை. இவங்க கேட்டிருக்க பாட்டு கிழக்கு சீமை படத்திலிருந்து, கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் மனோ சுஜாதா குரல்கள்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தேவா இசையில் ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க. பாட்டை கேட்டிருக்கிறாங்க. ஆழ்வார்குறிச்சி மீனாட்சி கண்ணன், பாட்டு பாஞ்சாலங்குறிச்சி படத்துலேருந்து.

0: Novak Djokovic will take on Canadian player Felix Auger-Aliassime. In the women's singles quarterfinals, American Jessica Pegula will clash with compatriot Coco Gauff, while Czech player Karolina Muchova will take on Japan's Naomi Osaka tomorrow. In a bilingual live phone-in program, Public Speak tonight, we will bring discussion on Digital India, Empowering Citizens Through Technology. President and CEO, National E-Governance Department, Nand Kumaram, and former National Cybersecurity Coordinator, Dr. Gulshan Rai, will be present in our studios to answer the queries of listeners. And you can ask questions on the subject on telephone number 011-2331-0481, 2371-7117, 2371-7106, and 2331-4444 from 9:30 p.m. onwards. And now, before we end the bulletin, here are the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Jakarta on the first leg of his three-nation tour to Indonesia, Australia and New Zealand. Prime Minister Modi pays tributes to Dr. Shyama Prasad Mukherjee on his 125th birth anniversary, says his vision continues to guide modern India. Ram Janmabhoomi Tirth Trust accepts resignations of General Secretary Champat Rai and Trust member Dr. Anil Mishra, appointed Krishna Mohan as interim General Secretary. Heavy downpour affects normal life in Maharashtra, Gujarat and Jharkhand. Red alert issued for heavy rainfall in Kutch, Saurashtra, Madhya Maharashtra and coastal Karnataka tomorrow. And in FIFA World Cup, Portugal to take on Spain in the round of 16 match at Arlington in US tonight. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு மற்றும் அது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் மாநில சில்லறை விற்பனை பிரிவு தலைவர் மற்றும் தலைமை பொது மேலாளர் திரு டி என் சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: இன்னைக்கு வந்து நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது E20 பெட்ரோல் எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன சார், இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன்.
4: நம்ம ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்றது ஃபுல் பெட்ரோல், அதில் என்னென்னா கொஞ்சம் எத்தனால் கலந்தது ஒரு பர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ் எத்தனால் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எத்தனால் கலந்த பெட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரோக்ரெசிவ்லி ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்தியாவில் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் ஒரு E10 சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் அதில் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணின ஒரு பெட்ரோல். சப்சிக்வெண்ட்லி அது 15% பிளெண்ட் பண்ணோம். ஸோ அப்போ E15 அதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ E20 வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். டு அட்ஜஸ்ட் 20% எத்தனால் பிளெண்ட் பண்ணால் அது E20 சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வேர்ல்டு வைடே இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் ஆகிட்டுருக்கு.
3: நிச்சயமாக சார், வேர்ல்டு வைடாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தான் வந்து பெருசாக இந்த விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு தோணுது. இப்போது நார்மல் பெட்ரோலுக்கும் இந்த E20 E15 சொன்னீங்க இல்லையா, இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இதாக இருக்கா சார்?
4: வித்தியாசம் சொல்லிட்டுனா இந்த கண்டென்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு E20 நம்ம சொல்லிட்டுனா 20% பெட்ரோலில் நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எத்தனால் பேசிக்கலி என்ன சொல்லிட்டுனா ஒரு ஆல்கஹால். அது என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபியூவல் கம்பஷனில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பஷன் இனி பெட்டர் ஆகும். ஸோ பெட்டர் கம்பஷன்னா எமிஷன்ஸ் இனி குறையும். ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அஸ் சச். ஸோ எத்தனால் மிக்ஸ் ஒரு பெட்ரோல்னா இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட். இது இல்லாக்கி தெர் ஆர் மனி அதர் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ரீசெண்ட் ஒரு இரான் கிரைசிஸ் வி ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். 3-3.5 மந்த்ஸ் பார்த்ததுன்னா வித் வெரி க்ளோஸ் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட்டோடு வித் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டமர்ஸ்டேந்து சப்போர்ட் வச்சுட்டு நம்ம கிரைசிஸ் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% க்ரூடு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 80% க்ரூட் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் கொடுத்ததுனால நமக்கு ஒன் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நிறைய சேவிங்ஸ் இருக்குது, செகண்ட் நம்ம கார்பன் எமிஷன்ஸ் நிறைய குறையிறது, ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸோட எக்கனாமி ஆல்சோ இஸ் க்ரோயிங். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இது மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் பண்ணுறதுல.
3: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த பிரச்சனை காரணமா வந்து உலக அளவில் வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனால் நிறைய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை வந்து பெருசாக எதிரொலிக்கல. அதுக்கேற்ற மாதிரி அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையோட

0: ஒரு பகுதியாக வந்து இந்த E20 பெட்ரோலை பார்க்கலாம் அப்படின்னு கூட புரியுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க, இதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்குது அப்படின்னு. அப்போது அந்த கரும்பு மக்காச்சோளம் அந்த பொருள்லேருந்து இதை தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
1: டெஃபினட்டாக, பிகாஸ் நான் இப்போது அந்த மூணு விஷயம் சொன்னது வந்துட்டு இந்த 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால எத்தனால் பிளெண்ட் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் இல்லைனா கொஞ்சம் ஃபிகர்ஸ் சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் ஒரு சப்ஸ்டிடியூஷனாக நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ் பண்ணி பார்த்ததுனா 245 லேக் மெட்ரிக் டன் நம்ம க்ரூட் ஆயில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெயின் பார்த்ததுனா 1.44 லேக் க்ரோர் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 736 லேக் மெட்ரிக் டன்ஸ் நம்ம குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியல் டு தி என்டையர் எக்கனாமி, ப்ளஸ் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு இட்ஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல்.
0: நிச்சயமா சார், பிரதமர் வந்து அவருடைய உரையில வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயசார்பான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இண்டியா பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி சொல்லுவார். அது மாதிரி தான் இந்த E20 பெட்ரோலையும் கூட நம்ம பார்க்கலாமா? எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த E20 பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும்னு அரசு சொல்கிறாங்களா?
1: அப்சல்யூட்லி, அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் பாயிண்ட், 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் நம்ம ஃபுல்லி டிபெண்டாக இருந்தோம். ஸோ நம்ம செல்ஃப் டிபெண்டன்சி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அது செல்ஃப் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபாசில் ஃபியூவல் மேலே நம்ம டிபெண்டன்சி கம்மியாகணும். அதே சமயத்தில் ரினியூவல் எனர்ஜி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டிலேயே உண்டாகிறது சுகர் கேன் அண்ட் மக்கா அதுலேருந்தெல்லாம் எத்தனால் யூஸ் பண்ணி தான் நம்ம பெட்ரோலை பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் பெனிஃபிட். செல்ஃப் சஃபிஷியன்சி இந்தியா மேலே இட் வில் பி அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதோடு.
0: நிச்சயமா சார், இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது, என்னன்னா நம்ம அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய அரசினுடைய ஒரு கொள்கையா இருக்கு. இப்ப நிறைய இந்த மின்சார வாகனங்கள் பாக்குறோம். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள்ல வந்து இந்த E20 பெட்ரோலுக்கு ஏத்தா மாதிரியான என்ஜின்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த பெட்ரோலை யூஸ் பண்றதுனால என்ஜின்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க சார்.
1: ஸோ கஸ்டமர்ஸோட மைண்டில் நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகுது. ஹவர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிவிட்டு இது ஒரு 12.5 இயர்ஸ் ஒரு E20 பெட்ரோல் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி லார்ஜ் ஸ்கேல் இஷ்யூஸ் எங்கேயுமே பார்த்துட்டு இல்லை. ஏதாவது மைனர் இஷ்யூஸ் என்ன வருதுனாலும் ஒரு கன்சர்ன் என்னென்னா, நம்ம ஃபியூவல் சிஸ்டத்தில் ரப்பர் ஹோசஸ் அது சிலப்போ டேமேஜ் ஆகி போகிறதுன்னு. ஹவர் 2010 பார்த்துட்டுனா ஓஇஎம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபியூவல் சிஸ்டம்ஸில் கம்ப்ளீட்டில் எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூவல் சிஸ்டம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். செகண்ட் ஒரு கன்சர்ன் என்ன, கிளாக் ஆகிடுறது, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிடுறதுன்னு. ஸோ அதில் என்னென்னா இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிறது ரீசன் என்னென்னா அதில் டெபாசிட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது, இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் ஆக்டிவிட்டி. ஸோ இட் டேக்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் நிறைய டெபாசிட்ஸ் வந்துட்டு அது கிளாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுனால மாத்திரம் அது இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இந்த ஃபியரே வேண்டா. டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவலி என்னோட சொந்த வண்டி ஓட்டுறது வந்துட்டு 2013 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இத்தனை வருஷமாக நானும் தான் E20 பெட்ரோல் தான் போட்டுருக்கேன். இப்போது வருஷம் நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்போம் சர்வீஸிங்க்கு. ஸோ இப்போ 2 மாதம் முன்னால் நானும் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டும் அதில் வண்டியில் ஒன்றுமே வந்துட்டில்லை. So that is a live example.
0: அதாவது வண்டியை வந்து சரியா பராமரிச்சுட்டு இருக்கோம், சரியான டைம்ல வந்து சர்வீஸ்க்கு விட்டு சரியான டைம்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்றது புரியுது சார்.
1: அப்சல்யூட்லி.
0: இன்னொன்னு வந்து கேட்க தோணுது என்ன அப்படின்னா, காப்பீடு பிரீமியம் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல சார், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார், அதுல வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பயத்தையும் வந்து பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கான பதில் என்ன சார்?
1: இன்சூரன்ஸ் கிளைம்லேயே ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஃபியரும் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட்.
0: அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விஷயம் வந்து மக்களை போய் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் தவறான தகவல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய தவறான தகவல்களும் மக்கள் கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினைச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான், அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஊறுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், இல்லை தவறாக பரப்பப்படுதா?
1: அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அதில் இனஃப் ரிப்போர்ட்ஸ் ஹவ் ஆல்சோ கம் இன் த மீடியா. எத்தனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ தன், அது ஃபைனலி டிஸ்டிலேஷன் பண்ணி அதை எடுக்கிற சமயத்தில் அதில் சுகர் கண்டென்ட் இல்லை அதில். ஸோ அதில் எறும்பு வருது அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி பிலீவ்ட் அட் ஆல்.
0: நிச்சயமா சார். இப்போ நம்ம IOC தமிழ்நாடு அந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 3-4 நாளாக வந்து பார்க்குறோம் நிறைய

0: அவேர்னஸ் வீடியோ வந்து பொதுமக்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. எந்த பயமும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன சார்? அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்த அப்படின்றது தான் எப்படி?
1: ஏர்லியர் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கள் தட் பேட் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு. ஸோ இந்த ஒரு ராங்கான நியூஸை வந்துட்டு நம்ம கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம லாட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறோம் கஸ்டமர்ஸ்லேருந்து. அவள் யூஸ் பண்ணி இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா தட் தே ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அவள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வேண்டி.
0: 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார். அதை கேட்கலாம் சார்.
2: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுலேருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டிக்கும் அதான் யூஸ் பண்ணுறேன், என்னோட காருக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.

0: தங்களது வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார். அதை கேட்கலாம் சார்.
1: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுல இருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டிக்கும் அதான் யூஸ் பண்றேன், என்னோட காருக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை, புகை அந்த மாதிரி கருப்பா வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. நான் சர்வீஸ் விடுறப்பையும் மெக்கானிக்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, அவங்களும் டேங்க்ல எல்லாம் எதுவும் துருத்திக்கலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு, E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் E20 பெட்ரோல் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன். G20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து வண்டி குயிக் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜின்ல வந்து ரஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் நான் பார்க்கல. மீன்வைல் வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஸ்மூத் கிடைக்குது, மைலேஜும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு பழைய பெட்ரோலோட. ஓவரால் E20 பெட்ரோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் யார வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சார்?
3: ஸோ E20 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள் கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, அதில் கால் பண்ணலாம். எங்கள் எபிக் சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்குது, அதில் கால் பண்ணலாம். ஸோ இதில் வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. ப்ளஸ் எங்கள் பெட்ரோல் பம்ப்ஸில் எல்லாமே எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் ஃபீல்டு ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லையும் கூப்பிட்டுட்டு அவாக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இனஃப் அவென்யூஸ் ஆர் அவைலபிள். எனி டவுட் இருந்ததுன்னா தி ஆர் வெல்கம் டு கால் அஸ் அண்ட் கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட்.
0: இப்போ நாட்டோட பொருளாதாரத்துல வந்து நீங்க முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க, 80% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்குறோம், இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல நாட்டோட பொருளாதாரத்துல இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதோட பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
3: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸ் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸில் ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பை டூரிங் த சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
0: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்கு, இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணால் அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
3: இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோலில் ஒரு 20% மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறா. இப்போ நம்ம எத்தனால் எப்படின்னா ஏர்லியர் ஒரு 5% பிளெண்ட் பண்ணோம், அதே மாதிரி அங்கேருந்து 7.5%, 10% ப்ரோக்ரெசிவ்லி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இன்னைக்கு 20% வரைக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் இஃப் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் த பெட்ரோல்.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
3: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்ததுன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம் நம்பர், அதோட ஒரு ஆன்டி நாக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ அது வந்துட்டு எத்தனாலில் 108.5 இருக்குது. ஸோ நம்ம நார்மல் பெட்ரோல் கூட அதை பிளெண்ட் பண்ணால் அதோட ஃபைனல் ஆக்டேன் நம்பர் வருதுன்னா 95 வரும். ஸோ அந்த 95 வரதுனால நம்ம ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டர் ஆகிறதுனால இன்ஜினோட பெட்டர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். தெர்ஃபோர் யர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின் வில் கோ அப். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், பர்டிகுலர்லி சிட்டிக்குள்ளே எல்லாம் ஒரு சடனாக ஒரு ஸ்பர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு போனோம், அந்த ஆக்சலரேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
0: நிச்சயமாக சார், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
3: ஆமாம்,
0: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள், E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன, அதனால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே சொன்னீங்க. அதை பற்றி நிறைய தவறான தகவல்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யாரை அணுகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சார்.
3: தேங்க்யூ வெரி மச். Thank you.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com.

0: மிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.govin.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்பு

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30.
1: இணைந்திருக்கின்றோம் திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில். நேயர்கள் கேட்க இருப்பது பழைய திரைப்பட பாடல்களோடு இலக்கிய சாரல்.

கேட்ட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தங்கப்பதக்கம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள், கண்ணதாசனின் வரிகளில் கேட்டோம். இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைக்கி இலக்கியச்சாரலில் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் ஒவ்வொரு தனி மனிதனோட ஒழுக்கத்தோடையும் நேர்மையுடனும் இருக்கணும், தன் கடமையை நிறைவேற்றணும், இப்படி பல விஷயங்களை அந்த நூலில் வந்து பாரதிதாசன் குறிப்பிடுறாங்க. இந்த காவியத்தில் குடும்பத் தலைவரும் குடும்பத் தலைவியும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து பிள்ளைகளும் பெற்று நன்முறையில் வளர்த்து தங்கள் கடமைகள் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டில் பேரன் பேத்திகளோட மகிழ்ந்து வாழ்வதாக படைக்கப்பட்டிருக்கு குடும்ப விளக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சி குடும்ப விளக்கு நூல் காட்டும் முதுமையிலும் காதல்.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: கேட்டது ஆலயமணி படப்பாடல், பி சுசீலா, சிறுகாள் எஸ் கோவிந்தராஜன் குரல்களில். பாரதிதாசனின் குடும்ப விளக்கு 5 பகுதியில் நடந்த சில விஷயங்களை இன்று நாம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மணவழகர் மணியம்மை இருவரும் தம்பதியர்களாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வேடப்பன், வெற்றிவேல் அப்படின்னு 2 மகன்கள். வெற்றிவேல் தன்னோட மனைவி பிள்ளைகளோட வேடப்பனோட வீட்டில் வாழ்கிறார். வேடப்பன் தன் தந்தை வீட்டில் தன் குடும்பத்தோடு பெருமையாக வாழ்ந்துட்டுருக்கிறார். அவரோட பெற்றோர் முதுமை அடைஞ்சிட்டாங்க. வேடப்பன் மனைவி நகைமுத்து அன்பானவளாக தன் மாமனார் மாமியாரை தேவைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து நிறைவேற்றக்கூடியவளாக இருக்கிறா. அவர்களுடைய மனம் கோணாதவாறு அவர்களுக்கு தொண்டு செய்துட்டுருக்கா. வாழ்க்கை என்னும் நாடகத்தில் ஆடி ஆடி ஓய்ந்து போன அந்த முதியவர்கள் பெருமையோடும் மதிப்போடும் வாழ்ந்து வருகிறார்கள். அறையில் மணவளர்கள் தங்கம் அம்மையார் 2 பேருமே இருக்கிறாங்க. வீட்டின் முதல் அறையில் மணவளர்களும் தங்கம் அம்மையாரும் இருந்து மணவளர்கள் இலக்கியம் படிக்க தங்கம் அம்மையார் அதை மகிழ்வுடன் கேட்டு கொண்டிருக்கிறார். உலர்ந்த பூங்கொடி போல தங்கம் அம்மையார் உடல் தளர்ந்து ஓர் இடத்தில் அமர்ந்து தன் கணவர் படிப்பதை கேட்டு பற்பல உரையாடி மனமகிழ்வோடு உறங்குவதாக அந்த பகுதி அமைகிறது. நிகழ்ச்சி அடுத்ததாக பி சுசீலாவின் குரலில் ராமு படப்பாடல். பஞ்சவர்ண கிளி படப்பாடல்.

பாரதிதாசனின் குடும்ப விளக்கு நூலோடு இன்றைய இலக்கிய சாரல். மணவளர்க்கு முன்பு போல் தோளில் வலிமை இல்லை, கண் பார்வையில் ஒளி குறைந்து விட்டது. கண்ணாடியின் துணையின்றி எதுவும் செய்ய முடியாது. பனை போன்ற உடல் தற்போது சருகாக பழம் இழந்து காணப்படுகின்றது. வாயில் பற்கள் இல்லை, தலைமுடி முழுவதும் வெண்மையாகிவிட்டது. பாலின் கஞ்சிதான் உணவு, சிறிது தூரம் மட்டுமே நடக்க முடியும் என்ற நிலையில் இருக்கிறார். தங்கமம்மையாரின் ஒளி வீசிய கூந்தல் தற்போது நரைத்துவிட்டது. அந்த முடியை கொண்டையாக போட்டிருக்கின்றார். முகத்தில் ஒளி குறைந்து விட்டது. அன்பை மட்டுமே வழங்கி அறம் செய்து வாழ்ந்த உடல் தோய்ந்து விட்டது. ஆயிரம் பிறைகளை கண்ட முதியவள், அவருடைய உடல் வானவில் போல வளைந்து விட்டது. வீட்டின் முன்னரை இவ்விரு பெரியவர்களையும் தாங்கி தன் பங்குக்கு பெருமை சேர்த்து கொள்கிறது. அவர்களின் பிள்ளைகள் அந்த அறைக்கு வந்து முதியவர்களிடம் நல்ல செய்திகளை கற்றுக்கொள்கின்றனர். பெயரன் பெயர்த்தி வந்து சிறிது தூரம் சிறிது நேரம் அவர்களோடு விளையாடிவிட்டு உரையாடிவிட்டு பள்ளிக்கூடம் செல்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்பாடல் வெண்ணிற ஆடை படத்திற்காக பி. சுசிலாவின் குரல்.

பாரதிதாசனின் குடும்ப விளக்கோடு இன்றைய இலக்கியச்சாரல். ஒரு நாடு சிறப்புற வேண்டுமெனில் ஒவ்வொரு வீடும் சிறப்புற வேண்டும். அந்த வகையில் நாட்டிற்கு நலம் செய்வதற்காகவே இல்லறத்தை நிலரமாக நடத்தினாம். நம்மால் பிறருக்கு எந்த ஒரு தீமையும் நடந்ததில்லை, நன்மை செய்தவர்களை மறந்ததும் இல்லை என்று அந்த இரு முதியவர்களும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பெருமை கொள்கிறார்கள். மணவழகர் தன் மனைவி தங்கம்மாள் அம்மையாரை கண்டு பெருமை கொள்கிறார். அந்த காதல் கதைகள் கதையாகி கனவாகி விட்டது எனினும் எப்போதும் அந்த முதியவளை நெஞ்சில் நிறைத்திருக்கிறார். சந்திரனை போன்று இருந்த முகம் இப்போது வறண்ட நிலமாக காட்சியளிக்கின்றது. கண்களில் குழி விழுந்து விட்டன. ஆயினும் அவள் என் கண்ணெதிரில் இருக்கின்றாள் என்பது மட்டும் இன்பத்தை தருவதாக அவர் நினைப்பதாக கதை அமைகிறது.

இலக்கிய சார்லில் இன்று பாரதிதாசனின் குடும்ப விளக்காக இப்போதெல்லாம் தமிழ் பாடி இசைக்கின்ற ஆற்றல் அவளுக்கு இல்லை. அதனால் நான் ஒரு புறமும் அவள் ஒரு புறமும் தனித்து இருக்கின்றோம். என்னை கண்டு என்னிடம் பேச அவ்வளவாக அதிகமாக முடியவில்லை அவளால். அவள் என்னை நினைக்கின்றாள், நான் அவளை நினைக்கின்றேன். இதுவே எங்களுக்கு இன்பத்தை தருகிறது. எலும்புகளும் தோளும் வற்றி போய் ஊன்றுகோல் உதவியுடன் நடக்கின்ற அவளுடைய உடல் காலத்தின் கோலத்தில் தளர்ந்து விற்றது. என் முதுமையான விழியை காண்பதற்கும் அவளால் முடியவில்லை. எனினும் அவளுடைய அன்புள்ளத்தை நான் காண்கின்றேன், மனதால் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று மணவழகர் தன் உள்ளத்தில் உள்ள காதலை அழகாக விவரிக்கிறார். இளமையிலிருந்த அதே காதல் நரைதோன்றி முதுமை பருவம் எய்தி நடக்க முடியாமல் தள்ளாடும் சூழலிலும் அவள் மீது தான் கொண்ட காதல் மாறவில்லை என்பதை மிக நுட்பமாக விவரிக்கிறது முதுமை காதல் என்னும் பகுதி. குடும்ப விளக்கு நூலில் பாரதிதாசன் எழுதியது.

நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இலக்கியச் சாரல். நாளை இரவு 9:30 இலக்கியச் சாரலில் கூத்தராற்றுப்படையில் விருந்தோம்பல். நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இனிய பாடல்கள், சுகமான ராகங்களாக கடித வயலாக நேயர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் கி. லட்சுமணன் அவர்களின் பாடல் தொகுப்பு இடம்பெற இருக்கிறது. 15 பாடல்கள் முத்தான பாடல்களாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க துவக்கம் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஊரெல்லாம் அடங்கிய பிறகு அமைதியான இரவு நேரத்தில் நெல்லை பண்பலை 102.6 ஒளிபரப்பு செய்து வரும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியின் தலைப்புக்கு ஏற்றவாறு உண்மையிலேயே கேட்பதற்கு சுகமான ராகங்கள் யார் பாடியுள்ள பாடல்களை தொகுத்து வழங்கலாம் என்று எண்ணி பார்த்தபோது என் நினைவுக்கு வந்தவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இன்றைய எனது தொகுப்பில் அவர் சுசிலா மற்றும் ஜானகி அவர்களுடன் இணைந்து பாடியுள்ள ஜோடி பாடல்கள் சிலவற்றை தேர்வு செய்து இத்துடன் எழுதி அனுப்பியிருக்கிறேன். நமது நெல்லை பண்பலை வானொலியில் ஒளிபரப்பு ஆகும்போது கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு காதுகளால் கேட்பது தனி சுகம். அந்த சுகத்தை நம் பாசத்துக்குரிய நெல்லை அணவில் பண்பலை 102.6 தரப்போகும் அந்த நாளை எதிர்பார்த்து நேயர்களோடு நேராக நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் வீரவநல்லூர் லட்சுமணன். அவருடைய பாடல் திரிவில் முதல் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக. இன்பம் பொங்கும் வெண்ணிலா இன்று அவளை கண்டு மௌன மொழி பேசுகிறது. தென்றல் வந்து சொந்தம் கொண்டாடி அவளை தீண்டுகிறது. ஆனால் அவளது நாயகனால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாசம் பாடத்திற்காக. இதற்காக நமது நேயர் தந்திருக்கும் குறிப்பு, வண்ணம் என்ற வார்த்தையை வைத்து இந்த பாடல் முழுவதும் வர்ணம் தீட்டி இருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சும் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சிய போதும் அவளது காதலன் மனம் இறங்கவில்லை.

வீரவநல்லூர் லட்சுமணனின் விருப்பத்தில் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை படத்திற்காக. மணநாளில் இந்த மணமகள் மேகங்கள் என்னும் இந்திரனின் தேரில் ஏறி வந்து விடுவாள்.

வீரவநல்லூர் கி லட்சுமணன் அவர்களின் விருப்பத்தில் இன்று சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் தரும் அடுத்த பாடலுக்கான குறிப்பு நம்மை அந்த பாடலை கேட்க இன்னும் ஆவலை தூண்டுகிறது. நெஞ்சம் மறப்பதில்லை படத்தின் பாடல்தான் அது. இந்த பாடலில் குடல் ஓசை ஒலிக்க அக்கார்டியன் என்னும் இசைக்கவரி தவள கிட்டார் அதிர சாரட்டு வண்டியில் பூட்டப்பட்ட குதிரையின் கால் குழம்புகளின் ஓசை தாளமிட இடையிடையே இழைந்து தேய்ந்து அடங்கும் வயலின்களின் வருடல்கள் இவற்றுடன் இணைந்து சீனிவாஸ் மற்றும் ஜானகி அவர்களின் தேன்மதுரக் குரல்கள் இவற்றின் அருமையை எளிதில் சொல்லிவிட முடியாது.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. சோமானதாங்கல்ல அடுத்த பாட்டு பூஜைக்கு வந்த மலர், இதற்கான விளக்கத்தை இப்படி தந்திருக்கிறார். இந்த பாடலில் வரும் மையேந்தும் விளையாட, மலரேந்தும் குழலாட, கையேந்தும் வளையாட என்று கவிஞர் வாலியின் வரிகள், காது ஆர்குழலாட, பைம்பூன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட என்று மாணிக்க வாசகர் பாடிய திருவம்பாவையின் வரிகளை நினைவூட்டுகின்றன. உறவென்னும் விளக்காக, உயிரென்னும் சுடராக, ஒளிவீசும் அவளுக்காக அவன் கொஞ்சம் யாழ் இசையாகவே மாறிவிட்டான்.

நேரம் 10:24. மன்னவர் நாடும் மணிமுடியும் மாளிகை வாழ்வும் தோழியரும் பஞ்சனை சுகமும் பால்பழமும் படையும் குடையும் சேவகமும் ஆகிய இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் கூட ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசிலா இருவரது குரல்களுக்கு முன்பு காணல் நீர் போல மறைந்து விடாதோ என்று குறிப்பு கொடுத்திருக்கிறார். ஆம், வீரத்திருமகன் படப்பாடல்.

மற்றும் சுசிலா இருவரது குரல்களுக்கு முன்பு கானல் நீர் போல மறைந்து விடாதோ என்று குறிப்பு கொடுத்திருக்கிறார். ஆம், வீரத்திருமகன் படப்பாடல்.

காதலர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டால் இருவர் என்ற நிலை மாறிவிடும், ஒருவர் என்று ஆகிவிடும். அன்னை படத்திற்காக வீரவநல்லூர் லட்சுமணனின் குறிப்பு இது.

நேரம் 10:34, சுகமான ராகங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக பாத காணிக்கை, இந்த படத்துக்காக குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. அவனுக்கு அவள் கோடை காலத்தில் இலைப்பார குளிர் தரும் நிழல், ஆடை கட்டி வந்த ஒரு அழகு ரதம்.

வீரவநல்லூர் கே. லட்சுமணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் சுகமான ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எதிர்நீச்சல் படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். கொத்துமலர் சுழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ அவள் இல்லை, முத்து நகை தரும் செவ்வாய் இரத்தினமோ.

நேரம் 10:42. சுகமான ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காலத்தை வென்ற மகாகவி பாரதியாரின் காவிய வரிகள். கண்ணம்மா அவனது உயிர், எனவே எந்த நேரமும் அவன் அவளை போற்றி வருவான். நமது நேயர் குறிப்பிடும் பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து.

நேரிலே உங்களது பாடல்களின் தொகுப்பும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? குறைந்தது 15 பாடல்கள் முதல் 20 பாடல்கள் வரை அந்த பாடலுக்கு குறிப்போடு நீங்கள் கடிதமாக எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் சுகுமான ராகங்கள் பகுதி, நிலை பண்பலை 102.6, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள் பகுதி, நிலை பண்பலை 102.6, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு.

வீரவநல்லூர் கி. லட்சுமணன் அவர்களின் அடுத்த பாடல் பிரிவு ஆளுக்கு ஒரு வீடு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல். மாலை வெயில் மயக்கத்திலே மறந்திடலாமோ, மனைவி என்று ஆகும் முன்னே நெருங்கிடலாமோ. ஆஹா, என்னதான் காதல் வயப்பட்டு இருந்தாலும் கண்ணியம் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பாடல் இது. ஒரே நேரத்தில் எதைத்தான் ரசிப்பது? மெல்லிசை மன்னர்களின் மனதை அள்ளும் இசையையா? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் காவிய வரிகளையா? சீனிவாஸ் மற்றும் சுசிலா இருவரின் காந்தர்வ குரல்களையா?

சுகமான ராகங்கள் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், கணவன் மனைவி இருவரது சண்டையின் போது எப்படிப்பட்ட கோபக்கார கணவன் என்றாலும் அவரில்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள்தான் கூறடா கண்ணா என்று மனைவி பாடும் இந்த பாடலின் கடைசி வரிகள் கரையாத அவன் மனதையும் கரைத்து விடாதோ, காத்திருந்த கண்கள் பட பாடல்.

இன்றைய சொகுபான ராகங்கள் வீரவநல்லூர் கி. லட்சுமணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிறைவாக வரும் பாடலுக்கான குறிப்பு இப்படி தந்திருக்கிறார். காதலனிடம் காதலி கேட்கும் கேள்விகள் பல. அவை ஒவ்வொன்றுக்கும் காதலன் தரும் அற்புதமான பதில்கள். அடக்கம் வேண்டும் பெண்ணுக்கு என்பதனால் அவனது உருவத்தை அவள் மறைக்க முயன்றாள். அது முடியவில்லை. அவனை மறக்க நினைத்தால் அதுவும் நடக்கவில்லை. பாடல் சாரதா திரைப்படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேரம் 11:01. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 to 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழே அமுதே உரை வழங்குவவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவவர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குவவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரைசை. 9:02 ஆனந்த பூங்காற்று தொழில்நுட்பம் உறவுகளை வளர்க்கிறதா அல்லது தனிமைப்படுத்துகிறதா. 10:02 மனம் விரும்புதே நேயர் உறுப்ப பாடல்கள். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 to 12:50 சிநேகிதியே பொறாமையை வெல்வது எப்படி. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம். 1:10 நலம்தானா நினைவாற்றலை அதிகரிக்கும் வழிகள். 1:55 நலம்தானாவில் சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குவார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2011 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 to 6:40 பக்தி மாலை. இரவு 7:00 கேட்கலாம் திரைசை. 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள். 9:15 திரைசை. 9:30 இலக்கிய சாரல் கூத்தராற்றுப்படையில் விருந்தோம்பல். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆர் எஸ் ரகு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அரைவ்ட் அட் ஜகார்த்தா டுடே ஆன் தி ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் ஹிஸ் ஹை ஸ்டேக் த்ரீ நேஷன் இண்டோ பசிபிக் டூர் டு இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. அப்பான் அரைவல் அட் தி ஜகார்த்தா ஏர்போர்ட், மிஸ்டர் மோடி வாஸ் பர்சனலி ரிசீவ்ட் பை இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பிரபோவ் சுபியாந்தோ. பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் அக்கார்டட் அ கிராண்ட் அண்ட் என்தூசியாஸ்டிக் வெல்கம் ஃப்ரம் த லோக்கல் இந்தோனேஷியன் கம்யூனிட்டி அண்ட் தி இந்தியன் டயஸ்போரா. இன் அ சோஷியல் மீடியா போஸ்ட், மிஸ்டர் மோடி செட் தட் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா elevated their relations to a comprehensive strategic partnership in 2018, which has benefited the people. A vibrant cultural program featuring traditional Indonesian and Indian dance performances was organized to welcome the Prime Minister, reflecting the deep civilizational and cultural bonds shared by the two countries. During the visit, Prime Minister Modi will hold bilateral talks with Indonesian President Prabowo Subianto. Prime Minister Narendra Modi has said that Dr. Syama Prasad Mukherjee was a great patriot and a visionary dedicated to the integrity of India. In his video message on the occasion of 125th birth anniversary of Dr. Mukherjee, Mr. Modi said the thought of Dr. Mukherjee is playing a major role in guiding modern India.
1: आज देश की धरती, पश्चिम बंगाल की धरती, अपने एक महान सपूत, एक महान देशभक्त, भारत की अखंडता के लिए समर्पित एक युगद्रष्टा को श्रद्धा पूर्वक स्मरण कर रही है। आज हम उस विचार बीज का गुणगान कर रहे हैं जो आधुनिक भारत को दिशा देने में बड़ी भूमिका निभा रहा है। मैं डॉक्टर मुखर्जी की 125वीं जन्म जयंती के अवसर पर उन्हें नमन करता हूं, अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं।
0: द श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र ट्रस्ट हैज एक्सेप्टेड द रेजिग्नेशंस ऑफ जनरल सेक्रेटरी चंपत राय एंड ट्रस्ट मेंबर डॉक्टर अनिल मिश्रा. Both had stepped down after their names surfaced in the alleged Ram Temple donation embezzlement case. Krishna Mohan has been appointed interim general secretary until a new appointment is made. His complaint formed the basis of the FIR registered in the alleged donation irregularities case, in which 8 people have been arrested. Addressing the media, Trust Treasurer Govind Dev Giri said the possibility of a conspiracy behind the episode could not be ruled out. 1993 batch IPS officer Alok Kumar Mittal has been appointed as Director General of Bureau of Police Research and Development. Another IPS officer of 1993 batch Amit Garg has been appointed as Director of National Crime Records Bureau. 1994 batch IPS Sujit Pandey has been appointed as Director of Sardar Vallabhbhai Patel National Police Academy. The appointment committee of the cabinet cleared these appointments today. The Nation today paid homage to veteran freedom fighter and former Union Minister Babu Jagjeevan Ram on his 40th death anniversary. The Babu Jagjeevan Ram National Foundation, under the Ministry of Social Justice and Empowerment, organized a homage ceremony at Samta Sthal in New Delhi. Lok Sabha Speaker Om Birla, Union Minister for Social Justice and Empowerment Virendra Kumar, former Lok Sabha Speaker Meera Kumar, Minister of State B.L. Verma, members of Parliament, senior officials and other dignitaries paid floral tributes. In Jharkhand, continuous rainfall has disrupted normal life across several districts. Met Department has issued a yellow alert for heavy rain, strong winds and lightning over the next 2 days. Widespread heavy rainfall has lashed Gujarat over the past 24 hours, disrupting normal life in the Saurashtra and South Gujarat regions. In FIFA World Cup, Portugal will take on Spain in a round of 16 match at Arlington in

0: US tonight. In another round of 16 match, co-host US will face Belgium in Seattle tomorrow morning. England, Norway, Morocco and France have already entered the quarterfinals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:48 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:38. நேர்கள் இன்னி கேட்டு ரசிக்கலாம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கவிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியின் முதலில் சவாலே சமாளி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

0: ஒலித்த குரலே மீண்டும் ஒலிக்கவிருப்பது பாபு படத்திற்காக.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா.

குலாம் காதர் புலாவிலே கறி கிடைக்குது அது அனுமந்தராம் அனுமந்தராம் அவியலிலே கலந்திருக்குது.

0: திரைகானம் கேட்டீர்கள். தொடர்வது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி. பிரதான

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 12:10. 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கவிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலில் ரோஜா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

இருக்கும் மணி அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் கூசுந்தறி கண்டுபிடி என்ன சத்தம்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில். நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:31:37. தொடர்ந்து கேட்கலாம் தேவர் மகன் படத்திலிருந்து பாடல்கள்.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடிவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: வீடு கட்டும் கட்டை சொல்லாது, தூது தூது ஒத்திட்டது தூது சொல்லாது.
1: என்னது?
0: தேது திட்டு தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி தத்தும் கட்டை வாழ தித்தித்ததோடு.
2: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
1: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
2: பின்னென்ன
1: வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
2: முதல்ல அர்த்தத்தை சொல்ல

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவின் மடியில் நிகழ்ச்சி 100.1 MHz கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கிறது. வானம்பாடி பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். தொடர்வது இருவர் உள்ளம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நான் அதிலே ஒரு விதம்.

இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் வானம்பாடி இருவருள்ளம் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது வேட்டைக்காரன் படத்திலிருந்து கிரிஷ் மற்றும் சுசித்ரா இணைந்த பாடல பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:29:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பாயும் புலி படத்திலிருந்து திவ்யா குமார், சாஷா திரிபாதி மற்றும் சரண்யா கோபிநாத் இணைந்து பாடியுள்ள பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது கோலமாவு கோகிலா படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் பாடியுள்ள பாடல்.
1: வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிறா அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான் அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா, என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
3: அவ முன்னால் நிற்கிறேன்,

0: அந்த பொண்ணே நீங்க தான்.
1: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது சிங்கம் படத்திலிருந்து ஷான் பாடல.
2: I love you, I love you, I love you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் நரேந்திரநாத் தர் அவர்களின் சரோடிசை கேட்கலாம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திரியடையார் ஏ டி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வரை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது கந்தன் கருணை படத்திலிருந்து பி. சுஷீலா பாடலில் பாடல்.